0: இணைந்து பேசக்கூடியதாக இருக்கும் ஒரு பாடல் முடிந்த பிறகு நீங்கள் அழைத்து எங்களோடு பேசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4162924059 என்ற தொலைபேசி இலக்கத்தில் அழைத்து நீங்கள் எங்களோடு பேசிக்கொள்ளலாம். பல பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அவற்றினை நீங்கள் கண்டு களிப்பதோடு உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதுதான் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், பாடுவதற்கான ஒரு ஆர்வத்தையும் கொடுக்கும். அப்படித்தானே சஜினா?
1: ஆமாம்.
0: சரி, இப்பொழுது நாங்கள் முதலாவது பாடலுக்கு செல்லலாம். அதற்கு முதல் இரண்டாவது பாடலுக்கு ஏதாவது தரவு கொடுப்போமா? இரண்டாவது பாடல் ஒரு மோகன் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்திலே கே ஜி ஜெசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய ஒரு அற்புதமான பாடல். குறிப்பாக மோகனின் திரைப்படம் என்று பார்த்தால், நடிகர் மோகனின் திரைப்படங்களிலே எல்லா பாடல்களுமே அற்புதமான பாடல்களாக இருக்கும். இந்த திரைப்படத்திலும் அப்படித்தான். அப்படியான ஒரு பாடல் தான் அடுத்ததாக இடம்பெறப்போகிறது. சரி, இப்பொழுது முதலாவது பாடலுக்கு நாங்கள் செல்லலாம்.

0: நன்றி
1: நன்றி
2: நன்றி.
0: ஆமாம் அருமை, அந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். நீங்களும் அழைத்து எங்களோடு பேசிக்கொள்ளலாம். அழையுங்கள் 416-292-4050. ஒரு பாடல் முடிவதற்கு முன்பாக நீங்கள் அழைத்தால் எங்களோடு பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படித்தானே சஜினா? சரி, கலந்து கொள்ளும் முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் பண்பா.
0: வணக்கம் பண்பா. எப்படி நலமா இருக்கீங்களா?
3: நலம். நீங்கள் எப்படி? அந்த பறவு காணாது நினைக்கிறேன். தென்றல் வந்து சீண்டும் போது.
0: தென்றல் வந்து தீண்டும் போதா?
3: ஆமா.
0: சரி பார்க்கலாம். நீங்க பேசுங்க.
2: ஹலோ, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கு உங்களை வரவேற்றுக் கொள்றோம்.
0: நாங்கள் ஒரு திரைப்படத்தின் காட்சி, ஒரு போஸ்டரை உங்களுக்காக இங்கே திரையிலே காண்பிக்க போகிறோம். அது என்ன திரைப்படம் என்று நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். இலக்குவாக இருக்கும், பார்த்து கூறுங்கள். இதுக்கும் பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது சுமார் உங்களுக்காக ஒரு கேள்வி. நீங்கள் அந்த திரைப்படம் எதுவென்று தெரிந்தால் எங்களோடு அழைத்து அதை நீங்கள் குறிப்பிடலாம். அதனிடத்தில் பாடல் பற்றிய கருத்துக்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த நீரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: நான் தாசன் காய்கறி கலை ரூபன். நான் சாஜினா. வெரி ஃபர்ஸ்ட் சாங் இஸ் கிரேட். கல்யாண தேனிலா இஸ் அமேசிங்.
0: நன்றி.
4: கீப் இட் அப், கீப் இட் அப் சாஜினா. திஸ் இஸ் தாசன் அண்ட் ஆல் தி பெஸ்ட் காய்.
2: கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
4: தேங்க் யூ.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
5: இனிய ராவணாகரம் புருஷோத்தமன் காய்கறன். இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன் புருஷோத்தமன். நீங்கள்?
5: நன்றி. கலர் ஒன்னாண்ட குரல் தினந்தினம் கேட்டுக்கொண்டே இருப்பேன், காதல கேட்டுக்கொண்டே இருக்கும். இன்றைக்கும் சிறப்பா இருக்கிறது. உங்களுக்கும் வந்திருக்கிற சோதிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது நல்ல சிறப்பா பாடிக்கொண்டிருக்கிறீங்க. அதே போல நான் நினைக்கிறேன் பாடல் வந்து தென்றல் வந்து என்னை தொடும் என்றுதான் நினைக்கிறேன்.
0: தென்றல் வந்து என்னை தொடும். சரி பார்க்கலாம் அந்த பாடல் அன்று. என்ன சஜினா? நன்றி நன்றி
2: நன்றி
5: நன்றி நன்றி.
0: அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். நான் இதயன்.
0: வணக்கம் இதயன். எப்படி நலமா?
6: ஓ நான் நல்லா இருக்கும். நீங்க நல்லா நன்றாக பாடுனீங்க. நலமா இருக்கணும்.
0: நன்றி.
6: அருமையாக இருந்த கல்யாணத்தில் அடுத்த பாடல் தென்றல் வந்து என்னை தொடும் அந்த பாடல். மற்ற நீங்க காட்டினது அந்த போஸ்டர் வந்து வசந்த மாளிகை. ஒரு கிண்டத்தை எழுதுகிறேன் ஏனேன்.
0: ஆஹா, வசந்த மாளிகை. வசந்த மாளிகை திரைப்படம் பார்த்தீர்களா?
6: 25 தரத்து மேல பார்த்திருப்பேன்.
0: நாளை முதல் குடிக்க
6: மாட்டேன்.
0: சரி பார்க்கலாம். அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். சரி, நாங்கள் இப்பொழுது அடுத்த பாடல் நீங்கள் அனைவருமே சொன்னது போன்று தென்றலை இணைத்தோடு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் தென்றல் வந்து இணைத்தோடும். அதற்கு அடுத்த திரைப்படம் வந்து இது ஒரு மரத்திலே கதாநாயகி கதாநாயகன் இருப்பார். கதாநாயகியை ஒரு கழுத்திலே இழுத்து மரத்தில் ஏற்றும் காட்சியுள்ள ஒரு பாடல். இரு கதாநாயகனும் கதாநாயகியும் அறிமுகமான திரைப்படம் என்று கூற கூறிக்கொள்ளலாம். சரி, அந்த அதை காணும் என்று நினைக்கிறேன். இது ஒரு கிராமத்து கதை சம்பந்தமான ஒரு பாடல், ஒரு மண்ணோடு சம்பந்தமான ஒரு திரைப்படம். சரி இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.

0: நன்றி. ஆமாம், நான் தந்த தரவு நான்காவது பாடலுக்கு. மூன்றாவது பாடு சஜினா ஒரு சோ தனிப்பாட்டு பாட போகின்றார். அது ஒரு எம் எஸ் விஸ்வநாதனும் இளையராஜாவும் இணைந்து இசையமைத்த ஒரு பாடல், இடம்பெற்ற ஒரு தனிப்பாடல், கதவை திறக்கும் ஒரு பாட திரைப்படம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டம் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 461-292-4059.
2: மாத்திட்டீங்க, இப்ப புதுசுக்கா சொல்லணும். மெல்ல திறந்தது கதவணைக்கன், மற்றது பொத்தி வைத்த வழியை மட்டும்.
0: சரி, பார்க்கலாம். நன்றி, நன்றி கலந்து.
3: நன்றி, நன்றி.
0: அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
4: முதலாவது நீங்க கேட்டபடியா பொத்தி வைத்த பலியை மொட்டு, அடுத்தது ஊர் சனம்
0: தூங்கடிச்சு பார்க்கலாம்.
4: நன்றி, வணக்கம். பாடல்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி,
3: நன்றி.
4: மீண்டும் பிரசாதமன் உறுதியா சொல்றேன். திரைப்படம் வந்து நீங்க படத்துல காணது வசந்த மாளிகை தான். நீங்க இடிவா நல்ல சிறப்பா பாடி கொண்டிருக்கிறீங்க. நல்ல அன்பா ஆக்கிரமிச்சு கலைக்கிற விதவும் நல்லா இருக்கு, பாடுற விதவும் நல்லா இருக்கு. அதுக்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய வாழ்த்தை கழிவு. நன்றி,
0: நன்றி, நன்றி,
3: நன்றி.
0: அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். நாங்கள் அந்த திரையிலே காண்பித்த அந்த திரைப்படத்தின் பெயர் என்ன என்று கேட்டிருந்தோம். அதை நீங்கள் அழைத்து கூறலாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களோடு பேசுவதற்கு அழையுங்கள். 416-292-4059 என்ற தொலைபேசி இலக்கத்தில் அழைத்து நீங்கள் எங்களோடு பேசிக் கொள்ளலாம். டிவியை தொலைக்காட்சியில் இப்பொழுது இதை நேரடியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் பக்கத்தில் கூட நேரடியாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி வானொலியிலே நேரடியாக ஒலிபரப்பாகியும் கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
5: ஓ யோ, ஸ்டாப் ப்ரோ.
0: யா,
5: கிரேட் வொர்க் அவுட் தேர் மேன். இட்ஸ் ட்ரூலி ட்ரூலி பியூட்டிஃபுல்.
0: ஓ, தேங்க் யூ சோ மச்.
3: தேங்க் யூ.
0: வாட்ஸ் யுவர் நேம்?
5: ஓ, இட்ஸ் எ கிரேட் குவெஸ்டன். You know, a lady is very good, you know what I'm saying?
0: Oh, thank you so much.
3: Thank you so much.
0: Thank you, thank you. Thanks for
5: all right, buddy, see
0: you. Thank you, thank you so much. Kind of shy. சரி, நாங்கள் நான்காவது பாடலுக்கான தரவு ஏற்கனவே தந்திருந்தோம். ஒரு கண்டுபிடிங்கள் நீங்கள். அதற்கு அதுக்கு முதல் இப்பொழுது சஜினாவின் தனிப்பாட்டு

0: Active Green and Rose. It's fully certified tire and automobile service by professionals.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா.
2: உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால், 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க, நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-65

0: தேங்க்யூ.
1: வணக்கம், அடுத்த நேரையை சந்திக்கலாம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், நாங்க பேசுவது கேட்கிறதா? அடுத்த நேரையை சந்திக்கலாம். வணக்கம்,
2: ஹலோ.
1: வணக்கம்,
0: வணக்கம்.
2: Hi, you sound really well. I'm calling from London.
1: London.
0: Thank you.
2: My name is Chinnu, and like I really love the way both of you guys sang every song with real feel, and it actually took us back to the olden days. And it's, I would like to thank Tamil Vision also to conduct such a program.
1: All right, thank you so much. Thanks for your
2: effort. All the best.
1: Thank you.
0: Bye. Chinnu.
1: அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: My name is Rosemi and I'm calling from Scarborough.
1: Scarborough, okay.
3: Yeah, and I need to greet Sajana Chichi. She sang amazingly.
0: Thank you, Rosemi. Thank you so much.
3: Chichi, I love you. And all thanks to this Tamil Vision channel also.
0: Thank you so much, Rosemi, for calling. Love you too.
3: Thank you, Juma. Bye.
0: Bye.
1: Thank you, lovely. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்,
0: வணக்கம்.
4: நான் ஸ்னேஹா பேசுறேன்.
0: ஹாய் ஸ்னேஹா, she is also my friend.
4: எல்லாமே நாங்கள் எல்லாமே சஜ்னாவோட ஃபேன்ஸ் தான். ஆனா ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு யூ கைஸ் ஃபார் வி ஆர் ஏபிள் டு ஹியர் அவர் வாய்ஸ். சஜ்னா ஆஸ் யூஷுவல் ஃபேப், ரொம்ப அழகா பாடிருக்கீங்க. எல்லாம் உன்னோட ஷோ எல்லாமே சூப்பரா இருந்தது. கொஞ்சம் கேட்டேன், லைக் இட் இஸ் பீன் வெரி நைஸ். சோ தேங்க்யூ சோ மச், அண்ட் தேங்க்யூ சஜ்னா ஃபார் அ பியூட்டிஃபுல் அமேசிங் சாங்.
0: ஓ தேங்க்யூ சோ மச், அண்ட் தேங்க்யூ கலை ரூபன் டு ஆல்சோ ஃபார் பேக்கிங் மீ அப். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
4: சாரி, எல்லாம் சஜ்னாவோட ஃபேன்ஸ் தான், பட் யுவர் ஃபேன் அஸ் வெல் ஃபார் ஷூர்
1: ஃப்ரம் நவ ஆன்.
0: தேங்க்யூ ஸ்னேஹா சோ மச்
4: ஃப்ரம் நவ ஆன்.
0: தேங்க்யூ,
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
4: தேங்க்யூ.
1: அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: ஹாய்,
1: வணக்கம். அடுத்த சஜ்னா உங்க ஃபேன்.
5: ஓகே,
1: யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம் தேவகுமார், நீங்கள்?
6: நலமா இருக்கிறோம். அருமையான பாடல், அருமையான பாட தெரிவிகளை இருவரும் அடுத்து பாடிக்கொண்டிருக்கிறீங்கள், சிறப்பா பாடிக்கொண்டிருக்கிறீங்கள். இருவருக்குமே வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
6: முதல் பாடின இதுக்கு முதல் பாடின பாட்டு குருசனம் தூங்கிருச்சு. நாங்களும் அந்த தூங்காம முடித்து கொண்டிருக்க சொல்லி
1: சொன்ன
6: பாடல் மாதிரி இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. அருமையான குரல், நல்ல அருமையான பாடத்தை தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தோம். நாங்க பயன்படுத்தி
1: கொண்டிருக்கோம். பாடலை கண்டுபிடிச்சிட்டு
6: இல்ல இல்ல கொஞ்சம்
1: சரி பார்க்கலாம். நன்றி, நன்றி,
0: ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
1: சரி, நேர்கள் அப்படி அழைப்பிலே காத்திருங்கள். ஒரு பாடல் முடிவதற்கு 10 வினாடிகள் அல்லது 30 வினாடிகளுக்கு முன்னாடி நீங்கள் அழைக்கலாம். சரி, இப்போ நாங்கள் பாடப்போகிறது பாடல் வந்து மண்வாசனை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அதுக்கு அடுத்ததாக இடம்பெற போகும் பாடல் வந்து ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு நண்பரை ஏமாற்றும் ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான காதல் பாடல். கார்த்திக் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் இடம்பெற போகிறது. இப்பொழுது மண்வாசனை பாடல்.

0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: யார் பேசுறீங்க?
2: Hi, this is Priyanka from Scarborough.
1: Hi, Priyanka.
2: I'm again one of Sajna's friend. We have shared a stage with Sajna recently. Sajna, we didn't know like you sing this well, similar to your dance. You're beautiful, looking beautiful, and all the best.
1: Thank you.
2: May you get many more stages like this. Namak, let's hear you more.
1: Thank you so much,
2: Priyanka. From my same hometown, sorry. If it's allowed, I would like to congratulate her in Malayalam also, if it is okay.
0: Sure, no problem. Nanni,
2: நல்லாய் பாடுனுண்டு. இட் இஸ் சூப்பர். இனியும் அவசரங்கள் கிட்டட்டு. லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச்.
1: Thank you so much for calling, taking the time. Thank you.
0: Manasala.
2: Thank you. Bye-bye. All the best.
1: Thank you.
0: நன்றி நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் தொலைக்காட்சியின் ஒலியளவை குறைத்துக் கொண்டு பேசுங்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ.
0: ஆமாம், யார் பேசுறீங்க? வணக்கம். நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த தொலைக்காட்சியின் ஒலியளவை குறைத்துக் கொண்டு பேசுங்கள். சரி, அடுத்த நேரை சந்திப்போம்.
4: வணக்கம் வந்தா.
0: வணக்கம்.
4: நல்ல நல்ல பாடல் தெரிவிப்பார்.
0: சரி,
4: ரெண்டு பேரும் அழகா பாடுங்க.
0: அடுத்த பாடல் என்ன தெரியுமா?
4: நினைக்கிறேன் கோபுர வாசல்ல ஒரு தேவதை போல இருப்பான்.
0: ஒரு தேவதை பாப்போம். சரி,
4: நன்றி
0: நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ அகைன்.
0: யார் பேசுறீங்க? ஹலோ.
5: ஓ சாரி அபௌட் லாஸ்ட் டைம். I just wanted some advice. You know, my mom is also a singer.
0: Oh, that's nice.
1: Yeah, I know who's calling. It's my son.
0: Your son?
5: Young, aspiring aerospace engineer at TMU.
1: Thank you, my Bob. Thank you.
0: Oh, okay. Now I know.
5: Like, you know, unrelated. I don't know this lady. But if you had any advice I would give to my mom, who's also a singer, coincidentally, what would it be, you know?
1: Okay, all right. Thank you. Thank you, Vaibhav. Okay, take care. Bye.
0: Thank you, thank you. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் தேவகுமார்.
0: வணக்கம் தேவகுமார்.
6: அடுத்த பாடல் கோபுரவாசல் இருந்தான் பாடம்.
0: என்ன பாடல் என்று தெரியுமா? ஒரு காதல், ஒரு காதல் பாடல்.
6: ஒரு தேவதை போல் அந்த பாடலா இருக்கலாம்.
1: பாட்டு
0: தான் நன்றி தேவல்.
1: நன்றி
6: நன்றி
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க தொலைக்காட்சியை பார்க்காமல் தொலைபேசி எடுத்து பேசுங்கள்.
7: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: திஸ் இஸ் காயத்ரி. நான் ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேன்.
0: காயத்ரி.
1: ஹாய் காயத்ரி. யா,
0: நீங்களே பேசிக்கொள்ளுங்க சஜினா.
7: இல்ல சார், இல்ல சார், நான் உங்ககிட்ட பேசுறேன். சமய பாடுறீங்க சார்.
0: நன்றி நன்றி. Thank you so much.
7: I'm Sajna's friend. I know how she sings. She's a great singer. But I need to talk to you about it.
0: Thank you so much. I'm really blessed.
1: Thank you, guys.
0: Thank you, thank
7: very
0: you.
7: Nice. Very nice playlist also. Keep singing more.
1: Thank you. I appreciate your calling. Thank you.
7: Thank you.
1: Kathri, bye.
7: Thank you. Thank you, guys.
0: Thank you. சரி, இப்ப நாங்க பாட போற பாட்டு வந்து கோபுரவாசல் திரைப்படத்தில் இடம்பெற்ற காதல் கவிதைகள். அதற்கு அடுத்ததாக ஒரு தனிப்பாட்டு நான் தான் பாட போகிறேன். கார்த்திக் நடித்த ஒரு திரைப்படம். ஒரு பெண்ணை சோகமாக இருக்கும் ஒரு பெண்ணை ஆற்றி ஒரு பாடல். அந்த பாடல் ரேவதி, கார்த்திக் ரேவதி நடித்த திரைப்படம். என்ன பாடல் என்று தனிப்பாடல். இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.

0: மதன் வணக்கம்.
1: வணக்கம்.
2: இருவரும் நன்றாக இனிமையான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள், கலைரூபன் சாஜனா இருவரும். அதிலும் சாஜனா வந்து முதல் முதலையாக பாடுவது போலவே தெரியவில்லை, பல மேடைகளை பாடிய அனுபவசாலி போல அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நன்றாக பாடுங்கள். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் பச்சை மலை அந்த கிழக்கு வாசலிலே பாடலாக இருக்கலாமோ என்று. கீப் ஆன் ராக்கிங்.
0: பார்க்கலாம். நன்றி, நன்றி கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் வெண்பா.
0: வணக்கம் வெண்பா.
3: நானும் அது அந்த கிழக்கு வாசல் அந்த படமா தான் இருக்க முடியாது. ரெண்டு பாட்டுல டவுட் ஒண்ணு, பச்சை மலை பூ மட்டும் பாடி பிறந்த
0: பாடி பிறந்த கிளி பறந்து விடுத்து. சரி, நன்றி நன்றி கலந்து கொண்டமைக்கு சஜினா. அடுத்த நேரில் சந்திப்போமா. நலமா இருக்கிறேன் சந்திரன்.
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: அருமையான பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு. அதே சமயம் இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவியை சிஎம்ஆர் கலைஞருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாடங்கள் மீண்டும் வருகிறேன்.
0: நன்றி நன்றி
1: நன்றி
4: நன்றி.
0: அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் குயின்சாங்கிறேன்.
0: வணக்கம் குயின்சன், எப்படி நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நலமாக இருக்கிறோம்.
5: ஆமா, நல்லா பாடுறீங்க ரெண்டு பேரும்.
0: நன்றி.
5: அடுத்த பாடல் வாங்க பச்சை மலை பூ.
0: அந்த பாடல் என்று சொல்லி இருக்கிறீர்கள், சரி பார்க்கலாம். நன்றி குயின்சன்.
5: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? பேசுவது கேட்கிறதா?
6: ஹலோ
1: கேக்குதா?
0: வணக்கம்.
6: நான் சஜ்னோட ஃப்ரெண்ட் அக்ஷய்
1: பேசுறேன்.
6: ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடுறீங்க, ஈவன் சஜ்னா அண்ட் உங்க கூட இருக்கிறவங்களும் நல்லா பாடுறீங்க.
0: நன்றி நன்றி.
6: சோ இட்ஸ் நாட் அபவுட் அவங்கள மட்டும் அப்ரிஷியேட் பண்ண போறாது, யூ ஆர் ஆல்சோ டூயிங் வெரி வெல்.
0: தேங்க் யூ தேங்க் யூ.
6: சஜ்னா இஸ் a very well versed person. ஏன்னா அவங்க எப்பவுமே எல்லாத்துலயும் பங்க்சுவலாவும் இருப்பாங்க, சிங்கிங் டான்சிங் எவ்ரிதிங். எல்லாரும் இங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கோம், அவங்க அருமையா பாடிட்டு இருக்காங்க.
1: Thank you so much, appreciate it.
6: நீங்களும் ரெண்டு பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க.
0: Thank you so much. Thank you.
6: Take care of yourself. Bye.
0: ஐயா வணக்கம் சொன்னாங்க.
7: வணக்கம் மண்டன் தேவங்க. நான் நினைக்கிறேன் நீங்க பாட்டு கேட்டிருந்தீங்க, அது சோ பாட்டு சொன்னால் பாடி பறந்த கிளி. அழகான பாடலாண்டு சொன்னா
0: நன்றி தேவகுமார். நன்றி. நாங்க ஒரு திரைக்காட்சியை ஒளிபரப்ப போற ஒரு போஸ்டரை, அது என்ன திரைப்படம் என்று நீங்கள் கூறுங்கள், அழைத்து கூறலாம். இது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சி அல்லது இந்த திரைப்படம் என்று நீங்க, சரி நாங்கள் அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லுவோம் அந்த ஆன்சரை சொல்லிவிடுவோம். வசந்த மாளிகை, நிறைய பேர் சொன்னாங்க வசந்த மாளிகை என்று சொல்லி.
1: நிறைய பேர் சொன்னாங்க.
0: ஆமா, நாங்கள்லாம் குழப்பி பார்த்தோம், நீதி என்று சொன்னோம், பெண் மகன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தோம். ஆனால் நேர்கள் அவர்கள் தெரியும் அவர்களுக்கு என்ன திரைப்படம் என்று, நீங்கள் குழப்ப முடியாது. சரி, நான் பாடப்போகும் பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் பச்சை மலை பூவு. அதற்கு அடுத்ததாக ஒரு அழகான நடிகை ஜோதிகா, அவரை பேயாக காண்பித்த ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் காதல் பாடல். ஜோதிகா ரஜினிகாந்த் நடித்த ஒரு திரைப்படம். நயன்தாரா, ஆனா நயன்தாரா தான் பாட நடித்த இந்த பாட்டுக்கு வருவா, ஆனா அந்த திரைப்படத்திலே பேயா வர்றது நயன்தாரா இல்லை ஜோதிகா. தாரா சரி, ஒரு இரண்டு நிமிடங்கள் நாங்கள் ஒரு இடைவெளி எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு கிழக்கு வாசல் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலோடு சந்திக்கலாம்.
1: தேங்க்யூ.
8: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கூறுங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். மறந்து விடாதீர்கள், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162924059.
9: பாதுகாப்பா இருக்கும் போது நீங்க நினைக்கலாம் அதுக்காக.

0: தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
1: கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். கேன் ஸ்மைல் டென்டல், ஆர்த்தோடான்டிக்ஸ், இம்ப்ளான்ஸ், ஓரல் சர்ஜரிஸ், எமர்ஜென்சி டென்டல் கேர், டாக்டர் பாபி சாண்டி. 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
2: Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ்.
4: வணக்கம், மீண்டும் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு உங்களை நாங்கள் மியூசிக் கனெக்ஷன் நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். டிவிஏ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் சிஎம்ஆர் வானொலி இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியினை நீங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். டிவிஏ தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் பக்கத்திலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியினை நேரடியாக இப்பொழுது கண்டுகளித்துக் கொண்டிருக்கீர்கள். அது மட்டுமல்லாமல் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி வானொலியில் இப்பொழுது நேரடியாக ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நேர்கள் கூட அழைத்து எங்களோடு பேசிக் கொள்ளலாம். 416-292-4059 என்ற தொலைபேசியில் அழைத்து நீங்கள் எங்களோடு பேசிக்கொள்ளலாம். ஒரு பாடல் முடிவதற்கு 10 வினாடிகளுக்கு முன்பாக நீங்கள் அழைத்தால் எங்களோடு வடிவாக ஆறுதலாக பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்த பாடலுக்கு செல்வோமா? ஒரு தனிப்பாடல்,

0: அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். சுதன்.
0: யார் பேசுறீங்க? சுதன்.
2: படத்தை முடிகிற நேரம்
0: நன்றி. கண்டிப்பா. நன்றி நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். நான் தேவதாஸ் கேரக்டர். நீங்க சோமா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
0: நலமாக இருக்கேன். தேவசா தேவதாஸ் நீங்க?
3: சோமா இருக்கிறேன். முதல் முறையாக அந்த நலமா இந்த பாட்டை கேட்டுக்கொள்றேன். உங்களோட பாட்டை நான் தொடர்ந்து கேட்கிறேன். நீங்கள் ஒரு கலை வடிவமான ஆக்கள். அதாவது உங்களுடைய அப்பாவை இளமையில கண்ட மாதிரி உங்களை இருக்குது.
0: நன்றி.
3: அப்பாவின் உச்சி, அதாவது புகழ் உச்சிக்கு போய மாதிரி நீங்களும் போய் கொண்டிருக்கிறீர்கள்.
0: நன்றி நன்றி.
3: வாழ்க வளர்க்க உங்களுடைய பயணம்.
0: நன்றி.
3: தொடர்ந்து பாடவனும் உங்க கேட்டுக்கொள்கிறோம்.
0: நன்றி.
3: உங்களுடைய பாடல் தெரிவுடன் நன்றாக இருக்கிறது.
0: நன்றி நன்றி.
3: இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
3: திரும்பவும்
0: அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் தவம்.
1: வணக்கம்.
4: நாங்கள் நீங்களுடைய ராரா அன்னைக்கு வந்த பாட்டு ஹிந்தி தெலுங்கு மலையாளம் எல்லாம்
0: பொருளாக்குமா? தெரியுமா?
4: மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, எல்லா இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜும் நாங்க சீமா மேரி பொருளாக்கு ஹிந்தி பார்த்து
0: மலையாளத்துல பேசுங்க. சரி, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் பண்பா.
0: வணக்கம் பண்பா.
5: நான் கடவுள் கண்ட ரெண்டு மூணு தரம் பார்த்துருக்கேன். நான் சொல்ல தேவையில்ல பாட்டை பற்றி. மற்ற நீங்க புதுசா வந்த ரெண்டு பேருமே நல்லா பாடுறீங்க. அடுத்த பாட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம்.
0: அப்படியா? கொஞ்ச நேரம்
5: சந்திரமுகி
0: பார்க்கலாம். நன்றி நன்றி
5: நன்றி
0: பண்பா. நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். இதயம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
6: எல்லா பாடல்களும் நன்றாக இருக்கிறது, அருமையாக இருக்கின்றது. கொஞ்ச நேரத்துல நீங்கள் ஹலோயின் கொண்டாட போறீங்கள், அதுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. பார்க்க அப்படியா இருக்கு எங்களை பார்க்க?
6: விலைக்கு கொண்டாடுறீங்கள் ஹலோயின், பார்ப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, நேர்கள் அப்படியே அழைப்பிலே காத்துருங்கள். அடுத்த பாடலை தொடர்ந்து நாங்கள் சந்திக்கலாம். இப்பொழுது இன்னும் ஒரு திரைப்படத்தின் போஸ்டர் ஒன்று உங்களுக்காக நாங்கள் இந்த திரையிலே ஒளிபரப்ப போகிறோம். அது என்ன திரைப்படம் என்று கண்டுபிடிக்கலாம். மீசையோடு ஒருவர் இருக்கிறார். யார் அவர்? என்ன திரைப்படம்? உங்களுக்கு தெரியுமா சஜ்னா யார் அவர் என்று?
1: அஜித் சார் யாருக்கு தெரியாது?
0: அப்படியா? தலை. நீங்களும் தலைப்பானா? சரி, அது என்ன திரைப்படம் என்று நீங்களும் அழைத்தங்களோடு பேசிக்கொள்ளலாம். என்ன தொலைபேசியை அழைக்க வேண்டும் சஜினா? 416-292-4059 என்ற தொலைபேசி இயக்கத்துக்கு அழைத்து நீங்கள் அந்த திரைப்படத்தை பற்றியும் பேசிக்கொள்ளலாம். எங்கள் நாங்கள் பாடப்போகும் பாடல்கள் பற்றியும் அதற்கான ஆக்கப்பூர்வமான வாழ்த்துக்களை கருத்துக்களையும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இந்த நாங்கள் ஒளிபரப்பிய அந்த திரைப்படத்தின் போஸ்டர் வந்து நாங்கள் பாடப்போகும் பாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ நாங்கள் பாடப்போகும் பாடல் சந்திரமுகி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பாட இருக்கும் பாடல் ஒரு என்ன, மைக்கேல் மதன காமராசன் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல். என்ன பாடல் என்று யோசித்துக் கொண்டிருங்கள். நாங்கள் இப்பொழுது அடுத்த பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
7: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக் நிகழ்ச்சியில் கெனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4009.

0: சூப்பர்.
1: அடுத்த நேரையை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் செல்லகுமார், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நீங்கள்?
2: என்ன
1: திரைப்படம் என்று தெரியுமா? நாங்கள் ஒளிபரப்பிய அந்த
2: அடுத்த பாடலோ
1: இல்ல அந்த காட்சி ஒன்று, போஸ்டர்
2: ஒன்று, மைக்கேல் மகன் காமராயன்.
1: அது அடுத்த பாடல்.
2: அதுல சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் வந்த பாடல்.
1: நீயும் சுந்தரன் நானும் பார்க்கலாம்.
2: நீங்கள் இப்ப வர்ற வந்து இது வந்து
1: பாடிட்டீங்க.
2: இது வந்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ரஜினியின்
1: கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க.
2: இல்ல அது வந்து
1: நன்றி நன்றி.
2: ஓகே ஓகே, பெறது இல்லையா?
1: நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி. இந்த திரைப்படம் என்ன திரைப்படம் என்று தெரியுமா? இந்த நாங்கள் ஒளிபரப்புற அந்த போஸ்டர் அவர் போயிட்டாரா? சரி, வணக்கம். அடுத்த நேர்
3: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
3: நான் உங்களோட போஸ்டர் பார்க்கல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன்.
1: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சரி.
3: அடுத்த பாடல் நினைக்கிறேன், ரம் ரம் ரம் ஆரம்பம்.
1: ரம் பம் பம் ஆரம்பம், சரி பார்க்கலாம். நன்றி நன்றி வெண்பா.
3: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சுதன்.
1: சுதனா,
4: அப்பதான் இணைப்பு இடையில என்ன, வாட்ஸ்அப்ல நான் தூரத்தில்
1: நினைக்கிறேன்.
4: நீங்க போற போஸ்டரும் பார்க்க முடியாது, இதுலையும் கேட்க முடியாது. நான் வாட்ஸ்அப்ல தான்
1: கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்ப
4: எனக்கு அப்பதான் இணைப்பு சொல்லுவேன். ஆனா நீங்கள் இருவர்கே அந்த என்ன சொல்றது, ஒருங்கிணைப்பு ஆங்கிலத்துல காம்பினேஷன் சொல்லுவார்கள், அது மிகவும் அழகியலாக இருந்தது. தொடருங்கள். நான் அப்ப சொல்லிக்கொண்டு கேட்கல, நான் நினைச்சு சொல்லிக்க பண்ண நினைக்கணும்னா அந்த எனக்கு இன்னும் மறக்க முடியாத நபர் கணபதி பிள்ளை, சின்னமணி என்று சொல்லுவோம். அது இவருக்கு அவரை அறிமுகப்படுத்தி வைங்கள். அது நீங்கள் அவ இப்ப முதல் முதல் பாடிக்கொண்டிருக்கா உங்களோட அவ புரிஞ்சு கொள்றதுக்கு, அவ எப்படி ஒரு பெரிய அளவுல பாடிக்கொண்டிருக்காது அவருக்கு தெரியும்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. உங்கள்
0: கால் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. பஸ் ஸ்டாப்ல இருந்து
1: அடுத்த நேரில் சந்திப்போமா சஜினா. வணக்கம்.
5: வணக்கம், நான் சூட்டி கதைக்கிறேன். இருவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நல்லா பாடுறீங்க,
0: ரொம்ப நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்க நல்லா இருக்கிறோம். நீங்க?
0: நல்லா இருக்கோம் நாங்க. Thank you.
5: அந்த போஸ்டர் வந்து விசுவாசமா இருக்கலாம்.
1: நீங்க யாருக்கு விசுவாசி?
5: நாங்க உங்களோட பாடல்களுக்கு விசுவாசி.
1: விசுவாசம் என்று சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி. அடுத்து நாங்கள் பாடப்போம். பாட தெரியுமா என்ன
5: பாட்டுன்னு?
1: தெரியாது. சரி பரவாயில்ல,
5: நன்றி
1: நன்றி
0: நன்றி.
1: இணைந்த உண்மைக்கு
6: வணக்கம். தூக்குத்துறை.
1: வணக்கம் மிதியன். வணக்கம்.
6: வணக்கம். நான் தூக்குத்துறை விசுவாசம் வந்து தூக்குத்துறைக்கு நன்றி. அடுத்த பாடல் என்ன பாடல்கள் நாங்க எடுத்த அடுத்த பாடல் வந்து சுந்தரனியும் சுந்தரியும் நானும் விளக்கா இருந்தால்.
1: சுந்தரினியும் சுந்தரன் ஞானம்
6: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
0: வணக்கம்.
1: இணைப்பில் இருக்கிறீர்கள், பேசுங்கள். ஆமாம்,
0: சொல்லுங்க.
1: Oh, thank you so much.
0: Thank you.
1: சரி, அடுத்த நேரில் அப்படி அழைப்பிலே காத்திருங்கள். நன்றி அபினவ்,
0: ரொம்ப நன்றி அபினவ்,
1: தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த நேரில் அழைப்பிலே காத்திருங்கள், இந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் நேரலை சந்திப்போம். சரி, அதுக்கு அடுத்ததாக இடம்பெற போகும் பாடல் என்ன பாடல்? அதுவும் ஒரு அது இந்த குருவாயிரப்பா அந்த பாட்டையும் சொல்லுவானன். பாலச்சந்தட்டி ஒரு திரைப்பட பாடல் தான் நாங்கள் பாடப்போகும் பாடலை தொடர்ந்து இடம்பெற போகிறது. என்ன பாடல் என்று கண்டுபிடித்திருப்பீர்கள். இளையராஜா இசையமைத்த ஒரு பாடல், ஒரு பாடகரை பற்றிய திரைப்படம், ரகுமான் நடித்த திரைப்படம், சித்தாரா அவருடன் இணைந்து நடித்துள்ளார். சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.

0: தேங்க்யூ தேங்க்யூ
1: தேங்க்யூ.
0: அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் பேசுறது?
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பத்மன் காயகம்.
0: பத்மன் வணக்கம். பத்மன்
2: இதுவரை அருமையா மிக அருமையா பாடுகிறீர்கள். கலைவன் சொல்ல தேவையில்லை. பச்சை மலைப்பூ மிக அருமையா இருந்தது. பிறகு கொஞ்சம் எல்லாம் அருமையா இருந்தது. தொடர்ந்து பாடுங்கள். கேட்டுக்கொண்டே இருக்கோம். பாக்கையில கேட்டுக்கொண்டே இருக்கோம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்
3: வணக்கம். ஜெயக்குமார், நீங்க அந்த படம் என்னன்னு
0: கேட்டீங்க.
3: அது சந்திரமுகிங்க.
0: பாடி விட்டோம்
3: சுந்தரி நானும். விசுவாசத்துல வானே வானே அந்த பாட்டு.
0: அந்த அது பாடல் இல்ல, அது போஸ்டர். சரி நன்றி.
3: கண்ணன கண்ணான கண்ணே அந்த பாட்டு.
0: கண்ணான கண்ணே. சரி நன்றி.
3: கண்ணான கண்ணே.
0: நன்றி நன்றி சிவகுமார்.
3: நன்றி
0: நன்றி நன்றி. ஆமாம், நாங்கள் ஒளிபரப்பிய தொலை அந்த போஸ்டருக்கும் பாடலுக்கும் சம்பந்தமில்லை. வானொலியிலே கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு சில வள குழப்பமாக இருக்கும், இவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று. இது தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருப்பவர்களாக நீங்கள் அந்த போஸ்டரை பார்க்கக்கூடியதாக இருக்கும், அவர்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த பாடலுக்கும் அந்த போஸ்டருக்கும் சம்பந்தமில்லை. அந்த படம் என்ன என்று தான் கேட்டிருந்தோம், அந்த திரைப்படம் என்ன என்று. நன்றி கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
4: சந்திரன்,
0: எப்படி இருக்கிறீர்கள்?
4: பாடல்கள் உண்மையிலே அருமையான தெரிவுகள் உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கின்றது. அப்படி நிகழ்ச்சி கொஞ்சம் நேரத்தை கூட்டினாலும் நல்லா போறதா கிடக்கின்றது.
0: நன்றி நன்றி.
4: அடுத்தது திரைப்படம் வந்து விஸ்வரூபம் திரைப்படம். பாடல் வந்து எனக்கு பிடிபடவில்லை. தொடர்ந்து வருகிறேன். தொடர்ந்து பாடங்கள். நன்றி இருக்கும்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
4: சந்திக்கலாம். வணக்கம்.
5: நீங்க வணக்கம். நான் இதேன்.
0: வணக்கம்.
5: பாலச்சந்தர் நடிச்சு ராகுமான் நடிச்சிருந்தீங்க. நான் நினைக்கிறேன் சில வேளையில டூயட் படத்துல இருந்து குளிச்சால் குற்றாலமா இருக்கலாம் என்று
0: நினைக்கிறேன். ராகுமான் நடித்த திரைப்படம். ராகுமான் இதற்கு அடுத்த பாடல் நாங்கள் இப்பொழுது பாடப்போகும் பாடலை தொடர்ந்து இடம்பெறும் இறுதி பாடல் வந்து அடுத்த பாடல். இதுக்கு அடுத்த பாடலுக்கான தரவை நாங்கள் கொடுத்து விடலாம். இப்பொழுது வெளியிலே மழை வரப்போகிறதா? அதை பற்றி ஒரு பாடல். ராஜா கைய வச்சாவா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். சரி, என்ன பாடல் என்று கண்டுபிடிங்கள். கே ஜி ஜேசுதாஸ் பாடிய பாடல். சித்ராவோடு இணைந்து ஒரு பாடிய அற்புதமான பாடல். இப்பொழுது நாங்கள் பாடப்போகும் பாடல் என்ற குருவாயிரப்பா.
6: சிஎம் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் அவர் உங்களுடைய அன்புகளையும் அவர்களுக்கு தெரிவிங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-229-2450.

0: தேங்க் யூ.
1: தேங்க் யூ.
0: சரி, இப்பொழுது நேர்லை சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நான் தவராஜா இருக்கிறேன்.
0: வணக்கம் தவராஜா, எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் நலம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம்,
2: நன்றி. வெள்ளை மனங்கள் கொண்ட நல்ல இதயம் உள்ள மக்கள் வாழும் கனடாவில் அழகான பனித்துளிகள் விழும் இப்பொன்னான நேரம் கனடா தமிழ் இசைவானில் பிரகாசிக்கும் இரு இசை நட்சத்திரங்களாக இதுவரையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. காலம் காலமாக இசை வளர்த்தவர்கள் மூதாதையர்கள். அவர்கள் வழிவந்த சிறந்த வில்லுப்பாட்டு புகழ்பெற்ற கலை மாமணி சின்னமணி ஐயாவின் தவ புதல்வன் பல்கலை வித்தகன் கலைரூபன் இந்நிகழ்த்தில் கலந்து கொண்டு சிறப்பிப்பது எமக்கும் பெருமகிழ்வை தருகின்றது. அவர் இந்நிகழ்வுக்கு பல முறை வள வழிகளில் வந்திருந்தாலும் இன்று அவருடன் இணைந்து இசை வழங்க வந்திருக்கும் சந்தியா உடன் சேர்ந்து இசை தருவது இதுவே முதல் தடவையாகும். சன்யா, நிகழ்வுக்கு புதுவரவாக இருந்தாலும் இன்று இருவரும் சேர்ந்து வழங்கிய அனைத்து பாடல்களும் மனதிற்கும் காதுகளுக்கும் இனிமிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இருவரின் இவ்விசையாற்றல் மென்மேலும் உயர்ந்திடவும் எம் வாழ்வியலில் நல்ல இசை வளர எமக்காக இந்நிகழ்வினை எடுத்து வரும் டிவிஐ சிஎம்ஆருக்கு இணைந்த ஊடகங்களுக்கு உறவுகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி,
0: நன்றி,
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: அற்புதமான வார்த்தைகளுக்கு நன்றி, நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் இங்க பவன் பேசுறேன், பெங்களூர்ல இருந்து. எப்படி
0: இருக்கீங்க பவன்? நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா பாடுறீங்க, பாட்டுல கேட்டு.
0: நன்றி, நன்றி.
3: முதல் வந்து ஐயா மாதிரி எனக்கு கவிதை சொல்ல தெரியாது. நல்லா ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. கலரூபன்,
0: நன்றி, நன்றி.
3: அந்த போஸ்டர் வந்து விஸ்வாசம் படம்,
0: விஸ்வாசம் திரைப்படம் சொல்லியிருக்கீர்கள். நன்றி பவன்,
3: நன்றி கலரூபன்,
0: நன்றி, நன்றி. அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம். இனிய மாலை வணக்கம். கண்ணன் காய்கறன், நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா எப்பவுமே இந்த குரல் உங்களுக்கு நினைச்சிருக்கோம். வாழ்த்துக்கிறோம் சிஎம்ஆருக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. படம் வந்து விஸ்வாசம்
0: திரைப்படம். சரி, நன்றி, நன்றி. கலந்து
4: நல்வரவு, நல்வரவு, நல்வரவு,
0: நன்றி. அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம், நான் மோரின் கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கு. நீங்கள் இருவரும் எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கும்.
5: ஓகே, நீங்கள் இருவரும் பாடிய பாடல் மிகவும் அருமையானது, எனக்கு பிடித்த அருமையான பாடல். உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
0: நன்றி,
5: நன்றி.
0: சரி, இப்பொழுது நாங்கள் அந்த திரைப்படத்தை என்ன திரைப்படம் என்று சொல்ல போகிறோம். அந்த திரைப்படம் வந்து விஸ்வாசம். அப்படித்தானே சஜினா?
1: நீங்க
0: பாத்தீங்களா
1: விஸ்வாசம்? ஆமா,
0: விஸ்வாசம் திரைப்படம் பார்த்தீர்களா?
1: ரெண்டு தடவை,
0: இரண்டு தடவைகள் பார்த்தீர்கள். சரி, நன்றி, நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடலுக்கு செல்ல போகிறோம். நேர்கள் தெரிவித்திருந்தார்கள், சில நேர்கள் மழை வருது என்று. அந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.

0: Thank you so much.
1: சரி, இதுவரையும் இந்த நிகழ்ச்சியினை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும், பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடாத்துவதற்கு உதவிய சிஎம்ஆர் நிர்வாகத்திற்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். அப்படித்தானே?
0: எனக்கு இந்த வாய்ப்பு தந்த டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சிகளும் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி ரேடியோவுக்கு ரொம்ப நன்றி. க்ரூ மெம்பர்ஸ் ரொம்ப நன்றி. அதுக்கு மேல ஸ்ரீ கலைரூபன் ரொம்ப ரொம்ப நன்றி.
1: உங்களோடு பாடியது எனக்கு தான் சந்தோஷம். நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி இடம்பெறும். மறக்காமல் கலந்து கொண்டு இந்த பங்கு பெறும் கலைஞர்களுக்கு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்தித்துக் கொள்ளலாம்.

உழைக்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடம் இந்த உடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சீமாட்டாமல் ஏஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுகாஸ் போயிட்டு.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை, நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830. 416-803-8830.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சு. நாம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க.
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன், அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதி செல்வத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி,
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: KM Business Solutions. Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, Anith Vidamana Sponsorship Survey, Commercial Matum Residential Mortgages Petticula. KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 7-7-5.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
6: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா.
7: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவற விடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333, 416-700-3333. நியூ ஹோம் சென்டர்.com.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
9: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
10: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
9: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
10: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
9: சுகந்தன், 416-540-6269.
10: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன் space.
11: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
12: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மென்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட், இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
11: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
13: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா Jewelers.

0: உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்த.
1: ஏய் ஆட்டி கட்டி இறக்கி கட்டி ஆட்டத்துல பொலத்து கட்டி

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடு. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன். பொன்மன சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 2000 GTA Credit Vejay's Fresh Price Best Delivery Faster Answer Enna Theriyuma Maple Grocery Dan Ungal Kudumbathukku Suthamana Mattum Tharamana Kaigari Maligai Porulgal Thevai Padugiradam Maple Grocery 202 aru 201 James Street Maple 905 417 6069 Online Shopping Seyalam Toronto Vil 30 Nimidathirkul Free Home Delivery Maple Groceries.ca 905-417-6069 உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25 அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

cartera, cartera, cartera.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ் இங்க புஸ் ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: நியூ ரங்கநாஸ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தமிழ் முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர் டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி அடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 647-947-2864.
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
3: Everlasting Travels and Tours.
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
3: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
3: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
3: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
3: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
4: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
5: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
6: எப்பா நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?

0: கிங்ஸ்டன் வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும்.
1: வாசன்னா என்ன பின்ன?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. வானில் ஃப்ரீஹோல் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் ஒன் மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9 ஃபுட் சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
3: என்ன யோசின?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
7: 416-994-3861.
8: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: நீயாட்டெல்லாம் பலமாகுது போல.
1: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: ஏய், பண்ணதே நான் தான்.
1: இல்ல, இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
2: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
1: I am coming.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Screamers, dare to face your fears.
2: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333.
3: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 29 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.

0: மக்கார கரிச காடு
1: சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830 416-803-8830.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள். ஏசியா

0: புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில் தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்
1: ஏசியா கோல்டிங்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சோமா சேனாதி ராஜா, உமா சம்பத் மற்றும் ராணி சங்கர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-990-2462.

0: 20888 Guna Gunaraja 647-624-4165.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாமென்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9 ஃபுட் சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan, Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸை பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள்

0: பாவித்த தரமான வாகனங்கள் ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சோமா சேனாதி ராஜா, உமா சம்பத் மற்றும் ராணி சங்கர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41 கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: படுதி.
1: அட போடா,
2: வேணா கழட்டிட்டோம்னு இந்த ஆட்டம்லாம்.
3: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
1: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம்.
2: உருவாக்கி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
0: விரட்டி விரட்டி வெளுக்க

தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem and jinam.
4: Bar kalamu closing da adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
4: Chellam illa da Selvam.
3: Sari sari.
2: பொன்மனச்சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும். உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-206 0076 52 nivaranam.com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
1: மற்றும்
3: பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

பார்த்தா காஸ்கட்சி மனசு கொள்டுமா.

ஜல்லிக்கட்டு தூக்க வெள்ளக்காரன் போட்டான் ஸ்கெட்சு, அவனுக்கு தமிழ்நாடே போட்டது பா ஸ்கெட்சு, சிதாவை தூக்க ரமணன் தான் போட்டான் ஸ்கெட்சு, ரமனுக்கு பண்ண தலை

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. JB டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB டிரான்ஸ்போர்ட், 30 லேத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன். 647-574-3547.
1: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு 130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல இலங்கையிலும் 4 கிளைகள்.

0: சிங்கப்பூர் டுபாய் தங்க ரெக்களின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி அடை போடுகிறது நியூ ராங்கராஸ் தங்க சுரங்கம். 6479472864.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சோமா சேனாதி ராஜா, உமா சம்பத் மற்றும் ராணி சங்கர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: Experience radio like never before. Tamil HD Radio.
5: Tamil FM.
4: Now in hybrid digital.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: ஸ்கிரீமர்ஸ், dare to face your fears.
4: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
8: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: ஹர ஹர மகாதேவ் கீ.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

சோ சொல்ல சொல்லு கப்பல்ல பாயாசம் கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சிலிருந்து எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and jinam.
4: Bar kalam closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, Chellathukku thanks.
4: Chellam illa da, Selvam.
5: Sari, sari.
8: Tamilan endru sollada, thalidi mirundu nillada, tharaniyai nee vellada.
9: Thirukkural, eeradiyal, ulagalandha, deivapulavanin kural kelpom.
10: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். JB டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB டிரான்ஸ்போர்ட், 30 லெத்ரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சோமா சேனாதி ராஜா, உமா சம்பத் மற்றும் ராணி சங்கர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 ஸ்காம்பூவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca 647-522-1775
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சீமாட்டாமல் எஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று அக்டோபர் மாதம் 14 திகதி புதன்கிழமை, நேரம் காலை 9:09. இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: கனடாவின் முதல் எச்டி, இது தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR Tamil HD Hourly News.
4: வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு நிலைமை காரணமாக சவுதி அரேபியாவுக்கான சர்வதேச விமான சேவைகளில் திடீர் தாமதங்கள் ஏற்படலாம் என்று சவுதி அரேபியாவுக்கு உம்ரா புனித பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள இலங்கையர்களுக்கு இலங்கை துணை தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிராந்திய அமைதி, பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தும் டெல்லி பிரகடனத்திற்கு பீம்ஸ்டெக் நாடுகள் ஒப்புதல் அளித்திருக்கின்றன. வாகன தொழில்துறையில் வரியில்லாத வர்த்தகத்தை ஊக்குவிப்பதற்காக கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பியப் போலியேவ் நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். சவுதி அரேபியாவின் தேசிய எண்ணெய் நிறுவனமான அராம்கோ சுத்திகரிப்பு நிலைய தலைமையகத்தின் நிர்வாக கட்டடம் மீது ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 14 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 13 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 8 °C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 12 °C, நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 13 °C காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி,
1: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி
2: தமிழ் எச்டி
1: தமிழ் எச்டி.
5: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் HD-யின் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்ட மகள்லாம் தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 10 பாடல்கள் தரப்படும். அந்த 10 பாடல்களை நீங்கள் தர வரிசைப்படுத்தி 11 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பாடல்கள் ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து இன்றைய சமையல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் பொருள் வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பற்றி அதனுடைய என்ன விதமான சமையல் முறைகள் நீங்கள் செய்யலாம், அதனுடைய செய்முறைகளுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கான கவிதையில் உங்களுக்கு தரப்படும் சொல் வந்து அன்பு. அன்பு என்ற சொல்லை வைத்து நீங்கள் 12:30 இருந்து நீங்கள் 1 மணி வரை உங்களுடைய கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் அன்பு என்ற சொல்லை வைத்து நீங்கள் ஒரு சிறிய கவிதை வடி நீங்கள் கவிதை சொல்லலாம் அல்லது அதை கதை வடிவிலும் சொல்லலாம். உங்களுக்கு தரப்படும் நேரம் வந்து 3 நிமிடங்களுக்குள் நீங்கள் அந்த கவிதையோ அல்லது கதையோ நீங்கள் சொல்லலாம். தரப்படும் சொல் வந்து அன்பு. அழைக்கலாம் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4462 22.

வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில்ஸ் மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9 ஃபுட் சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர்கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: சீமா தமிழ் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ரஜினி, மீரா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கேன். அது முதல் காலையா வரேன்னா ரொம்ப லக்கி மாதிரி ஃபீல் பண்றேன்.
0: ஆமாம், இன்று ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையாக இருக்கிறது, அதனால் தான் அழைப்புகளை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. சொல்லுங்கள்.
1: நேற்று சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் காலில் உடனே வந்துடுவாங்க.
0: ஆமாம், வாட்ஸ்அப் போல நீங்கள் வாட்ஸ்அப் போல தான் நீங்கள் கால் பண்ணியிருக்கிறீங்க.
1: ஆமாம் ஆமாம் எனக்கு நான் நேற்றுக்கு சிக்மா படம் பார்த்தேன், அப்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ப எந்த பாட்டுன்னு தெரியல எனக்கு, நீங்க அதுல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போட்டீங்கன்னா நான் கேட்பேன்.
0: கண்டிப்பாக. இந்த திரைப்படம் வந்து 2026 வந்த திரைப்படம். கேட்டு மகளுங்கள், நன்றி. நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. சிக்மா திரைப்படத்திலிருந்து தமனினுடைய இசையமைப்பில் உவக்கினுடைய வரிகளில் ஜுவன் மற்றும் சஞ்சனாவின் குரலில்

டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.

0: GTA விசுசாகாவில் யோகியன் அசோசியேட்ஸ் அக்கவுண்டிங் சொல்யூஷன். புதிதாக பிசினஸ் ஆரம்பிக்கின்றீர்களா? உங்கள் அக்கவுண்டிங் மற்றும் டாக்ஸ் தேவைகளுக்கு 905-277-5996. 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிசினஸ் டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கோபரேஷன் செட்டப், ஜிஎஸ்டி, எச்எஸ்டி, பேரோல், புக் கீப்பிங், கோர்பரேட் டாக்ஸ், பர்சனல் டாக்ஸ், சிஆர்ஏ டாக்ஸ், ஆடிட் ரிவ்யூ, நியூ ஹவுசிங் ரிபேட், ட்ரக்கிங், ரெஸ்டோரன்ட்ஸ், கேஸ் ஸ்டேஷன்ஸ் மற்றும் அனைத்து ப்ரொஃபஷனல் பிசினஸ் டாக்ஸ் சேவைகளுக்கும் யோகியன் அசோசியேட்ஸ். 905-277-5996.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், இனிய காலை வணக்கம். ராஜி அவர்கள், ஸ்ரீராம் பேசுகிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நானும்
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன்.
2: ஆமா ஆமா, சரி பேசுறாப்பு சிறப்பு. காலையிலேயே நான் நினைக்கிறேன், நேயர்கள் எல்லாத்தையும்
1: நன்றி.

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: ஒரு சிறு டெக்னிக்கல் இஷ்யூவால் நீங்கள் டிரெக்டாக வந்து கால் பண்ண முடியாமல் இருக்கிறது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கால் பண்ணி எங்களுடன் கதைக்கலாம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் பவன் கேக்குறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமாக இருக்கிறோம்.
1: எப்படி இருக்கிறது வேன்கூவர் காலநிலை?
2: வேன்கூவர் கொஞ்சம் கிளவுடியா, ரெயின் மழை பெஞ்சுகிட்டு இருக்குது. +10 நினைக்கிறது.
1: நல்ல ஒரு காலநிலை.
2: நல்லா இருக்கு.
1: விண்ணைத்தாண்டி வருவாயா திரைப்படத்தின் ரஹ்மானுடைய இசையமைப்பில் விஜய் பிரகாஷ் மற்றும் அவர்களுடைய குரலில்

0: சுமதியின் வெட்டிங் வருதுல்லே.
1: ஓமண்ணா அண்ணியும் வரணும்ன்றவர்.
0: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
1: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
2: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சியறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
3: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: என்ன
3: பாடல் தெரிவு?
4: நான் விரும்புவது அன்பு கரங்கள் திரைப்படத்திலிருந்து. நாங்கள் ஒன்றா இருக்க
3: கட்டுக்கணும்
4: மிக்க
3: நன்றி. பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது ஜிடிஏ கிரெடிட்.
1: ஜிடிஏ கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ சிஆர்ஏ ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரவிபாலா.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமா இருக்கிறேன்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி, உங்களுடைய அழைப்புக்கு மிக்க நன்றி.
3: நன்றி நன்றி. இன்றைக்கு எங்க வீட்டுல ஒரு விசேஷம். என்னுடைய தனது 2வது அகவை பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார். அந்த மகிழ்ச்சியோடு நான் ஒரு பாட்டு கேட்க போறேன்.
2: நல்லது. என்ன பெயர்?
3: தாரக்.
2: தாரக்.
3: ஆமாம்
2: ஆமாம். தாரக் அவர்களுக்கு சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக நாங்களும் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
3: நன்றி நன்றி நன்றி.
2: என்ன பாடல் தெரிவு?
3: விசுவாசம் படத்துல இருந்து கண்ணானகண்ணே அந்த பாடத்தாங்க.
2: நல்லது, கேட்ட மகளிங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி நன்றி
2: நன்றி. இந்த பாடல் இமானுடைய சேமிப்பு விவேகாவினுடைய வரிகளில் சிற்றீராமின் குரலில்

0: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
1: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு, ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
3: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்
3: குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல
3: சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரிவு? உங்களுடைய பாடல் வரும். நன்றி, நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், நான் கலியோபுரதங்கி.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல சுகமா, வேலை முடிஞ்சு போட்டு போய்கிட்டிருக்கிறேன். நான் கேட்கும் பாடல் படம் கர்ணன் பாட்டு போய் வா மகனே போய் வா, மற்றும் தைவாளாண்ட பிள்ளைன்ற பேர்த்தியா?
3: பேர குழந்தையின் பேர்த்தி.
5: ஓகே, தைவாவளாவின் பேர குழந்தைக்கு கலியவர்தனின் மனப்பூர்வமான பிறந்தது நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறேன்மா தங்கஜி.
3: நல்லது, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
5: சந்திப்போம்,
3: நன்றி. அழைப்பில் இருக்க மடுத்த நேயர், வணக்கம்.
6: நல்ல
3: சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நான் இல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி. அது ரைபால் அண்ணாண்ட பிறப்பிள்ளைக்கினுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நான் வந்து விண்ணுக்கும் பண்டுக்கும் திரைப்படத்தில் இருந்த உனக்கென உனக்கென பிறந்தேன் என்ற பாடல்.
3: ஆமா, உங்களுடைய பாடலும் பெறும், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
6: நன்றி,
3: நன்றி. ஆமாம், தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு,
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
3: CMRின் மனத்தியாள செய்திகள்.
2: மனத்தியாள செய்திகள்
7: CMR Tamil HD Hourly News.
8: அரசு பயங்கரவாதம் இனியும் வேண்டாம் என்பதை வலியுறுத்தியும், இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யக்கோரியும் கொழும்பில் கொட்டும் மழையிலும் பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கான ஏபஸ் விமான குழுவினவின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் மற்றும் பணமோசடி தொடர்பான வழக்கின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதால் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே உட்பட்ட மூவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் திக்கம் வடிசாலையை மீள இயக்கி ஏற்றுமதியை இலக்காக கொண்ட உற்பத்தி நிலையமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சே தொடர்பில் சர்வதேச காவல்துறை ஊடாக எச்சரிக்கை அறிவித்தலை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சுவையூட்டப்பட்ட பாக்கு சார்ந்த உற்பத்திகளை பயன்படுத்துவதனால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் வாய்ப்புற்றுநோய் மற்றும் அதன் ஆரம்பகட்ட அறிகுறிகளுக்கு உள்ளாகும் போக்கு அதிகரித்து வருவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பீடாதிபதி தெரிவித்துள்ளார். டெல்லி ஜந்தர்மந்தரில் நேற்று தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட கரப்பாம்பூச்சி கட்சி நிர்வாகிகளை 5 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், பாலதண்டாயுதம் கார்த்திகேயன் ஆகியோரை புதிய நீதிபதிகளாக நியமனம் செய்து இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டிருக்கின்றார். புதிய நீதிபதிகளுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பான அவதூறு வழக்கில் மகாராஷ்டிரா விசாரணை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. COVID-19 தடுப்பூசி கொள்கையிலிருந்து மத ரீதியிலான விலக்கு கோரியமை நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஊதியமில்லா விடுப்பில் அனுப்பப்பட்ட கிறிஸ்தவ ஊழியருக்கு தொழிலாளர் வாரியம் $5,000 இழப்பீடு வழங்கியுள்ளது. ஒட்டோவாவை தளமாக கொண்ட டொமினியன் டைனமிக்ஸ் என்ற பாதுகாப்பு நிறுவனம் யுக்ரேனிய ரோபோட்டிக்ஸ் நிறுவனமான டென்கோருடன் இணைந்து அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் கனடாவில் தனது தரைவழி ட்ரோன் வளங்களை தயாரிக்க திட்டமிட்டிருக்கின்றது. டொரண்டோவில் பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்ற மாபெரும் தங்கக்கொள்ளை சம்பவத்தின் முக்கிய நபர் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வதற்கு முன்பு தங்கத்தில் சிலவற்றை உருக்கி விற்றதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். போப் லியோவுக்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக வத்திகான் தெரிவித்திருக்கின்றது. தற்பொழுது இங்கிலாந்தில் சுதந்திரமாக இருக்கும் ரோச்டேல் சிறுவர் பாலியல் வன்கொடுமை கும்பலின் தலைவரான ஷபீர் அகமதுவை பாகிஸ்தான் திரும்ப பெற்றுக் கொள்ளாவிட்டால் விமான பயணத்திற்கும் விசாக்களுக்கும் தடை விதிக்கப்படும் என்று இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நைஜல் ஃபரேஜ் தெரிவித்திருக்கின்றார். அதிக எரிசக்தி செலவுகள் அமெரிக்க குடும்பங்கள் மற்றும் வணிகங்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவதனால் எரிபொருள் விநியோகத்தை அதிகரிக்க பனிப்போர்கால சட்டத்தை பயன்படுத்தி டெக்சாஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை விரிவுபடுத்த டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கின்றது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகள் உட்பட 5 பில்லியன் டாலருக்கும் அதிகமான சந்தேகத்துக்கிடமான பணப்பரிவர்த்தனைகளை கண்டறிந்து அறிக்கை செய்வதில் ஏற்பட்ட குறைபாடுகளுக்காக பேங்க் ஆஃப் அமெரிக்கா மீது அமெரிக்க ஒழுங்குமுறை அதிகாரிகள் 1.21 பில்லியன் டாலருக்கும் அதிகமான அபராதத்தை விதித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த அனோஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை நீக்குவதற்கு அந்த நாட்டின் உயர்நீதிமன்றம் எடுத்த தீர்மானத்தை பெரிதும் பாராட்டுவதாக இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த அறிவிப்பு அனோஜன் சிவராசாவின் சட்ட வழக்கில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை குறிப்பதாகவும் இருப்பினும் அவரது தற்போதைய சட்ட நிலைமை மற்றும் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்தான மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை சவாலுக்கு உட்படுத்தி முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் சுரேஷ் சலே தாக்கல் செய்த மனுவுக்கான இடையீட்டு மனு குறித்த அறிவிப்பு பிற்போடப்பட்டுள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் நிதி முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டிருக்கின்றார். சமூக ஊடகங்களில் வெளியாகும் போலியான மற்றும் உறுதிப்படுத்தப்படாத பதிவுகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையின் கணினி குற்றங்கள் சட்டம் மற்றும் தண்டனை சட்டக்கோவை ஆகியவற்றின் கீழ் இத்தகைய குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் பிராங்க்ஃபோர்ட் நகரில் இருந்து இந்திய தலைநகர் டெல்லி நோக்கி பயணித்த ஏர் இந்தியா விமானம் கடத்தல் அச்சுறுத்தல் தொடர்பான எச்சரிக்கையை தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. மனித உரிமைகள் தொடர்பான விவகாரங்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை அமைப்புகள் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்கக்கூடாது என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச அளவில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் பொழுது அனைத்து நாடுகளுக்கும் ஒரே அளவுகோல் பின்பற்றப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சுங்கவரிகள் தொடர்பாக இடம்பெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதுடன் சுங்கவரி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. அமெரிக்காவின் வர்த்தக கொள்கை மாற்றங்கள் இந்திய ஏற்றுமதி துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இருதரப்பு வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. இந்தியாவில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை குறிப்பிட்டு நாடு முழுவதிலும் மக்கள் போராட்டக்களமாக மாற வேண்டிய தருணம் இது என்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் டெல்லியில் அமைந்துள்ள ஜந்தர் மந்தர் போராட்ட தளத்தை போன்று நாடு முழுவதிலும் மக்கள் தங்களது உரிமைகளுக்காக குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். டொரண்டோ பெரும்பாக பகுதியில் விற்பனையாகாத கொண்டோ குடியிருப்புகள் பெருமளவில் தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. முதலீட்டாளர்களுக்கு மொத்தமாக விற்பனை செய்யப்பட்ட குடியிருப்புகளில் தற்பொழுது சாதாரண வீட்டு கொள்வனவாளர்களுக்கும் வாய்ப்புகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. சில குடியிருப்புகளுக்கு 45% வரை விலை குறைப்பு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாமில்டன் நகரில் அமைந்துள்ள ஸ்டெல்கோ உருக்கு உற்பத்தி ஆலையில் 500 வரையிலான தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஆட்குறைப்பு நடவடிக்கைக்கு அமெரிக்காவின் வரி விதிப்பே முக்கிய காரணம் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள 50% வரையிலான உருக்கு இறக்குமதி வரிகளினால் சந்தை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்டெல்கோ உருக்கு உற்பத்தி நிறுவனத்தை அரசுடைமையாக்க வேண்டும் என்று NDP கட்சித் தலைவர் அவி லூயிஸ் மற்றும் ஒன்டாரியோ மாகாண புதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மெரிட் ஸ்டெயில்ஸ் ஆகியோர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ஒன்டாரியோ மாகாணத்தின் வடமேற்கு பகுதிகளில் ஆண்டுக்கு 2 முறை கடிகார நேரத்தை மாற்றும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டுவர மாகாண அரசு தீர்மானித்துள்ளது. ஒன்டாரியோவின் பழைய நடைமுறையிலிருந்து மாறுபட்டு மணிடோபா மாகாணத்துடன் ஒரே நேரத்தை பேணும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவிருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியம் உலக நிதிச்சந்தைகளை பாதிக்கக்கூடிய 3 முக்கிய அபாயங்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு முதலீட்டுச் சந்தையில் ஏற்படுத்தக்கூடிய வீழ்ச்சி, அரசாங்க கடன் பத்திரங்களின் வட்டி வரிவாய் அதிகரிப்பு மற்றும் இணையவழி தாக்குதல்கள் ஆகியவை உலக பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என IMF சுட்டிக்காட்டியுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாத் நோக்கி ஏவப்பட்ட ஹூத்தி அமைப்பின் ஏவுகணையை இடைமுறைத்து அளித்திருப்பதாக சவுதி தலைமையிலான கூட்டுப்படை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களிலும் சவுதி அரேபியாவின் விமான நிலையங்கள் மற்றும் எண்ணெய் நிலையங்கள் மீது தாக்குதல்களை தொடரவுள்ளதாக ஹூத்தி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் புதிய தேசிய இன கட்டுப்பாட்டு உத்தரவை நடைமுறைப்படுத்துவதாக ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனால் பிரான்ஸ் நாட்டின் தொழிலாளர் சட்டங்களை நிறுவனம் மீறுகின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இஸ்ரேலுடன் உத்தியோகபூர்வ ராஜதந்திர உறவுகள் இல்லாத நாடுகளின் தேசிய இனத்தை கொண்ட விமானிகள் மற்றும் விமான பணியாளர்கள் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளில் பணியாற்றக்கூடாது என இஸ்ரேல் புதிய கட்டுப்பாட்டை அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் பொருளாதாரம் 2026 5% அதிகமான வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கான உலகளாவிய கேள்வி அதிகரித்துள்ளமை இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக அமைந்துள்ளது.
9: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
3: மத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 14°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 13°C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14°C 8°C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 12°C, நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 13°C காணப்படுகின்றது.
9: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: உச்சம், துல்லிய ஒலிபரப்பின் உச்சம், தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் மறுமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 10 பாடல்கள் தரப்படும். அந்த 10 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் பாடல்கள் ஒளிபரப்பப்படும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 10 பாடல்களும் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் குயின்சன் அவர்கள் விரும்பி கேட்ட தென்மேற்கு பருவ காற்று திரைப்படத்தில் இருந்து, ரகுநாதனுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷலின் குரலில்.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா
1: சிஎம் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் பத்து பாடல்கள். முதலாவது விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து நிழலின் கதை இது என்ற பாடல். இரண்டாவது விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து உனக்கென உனக்கென பிறந்தேன் என்ற பாடல். மூன்றாவது நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஆயிரம் மலர்கள் என்ற பாடல். நான்காவது வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து சிப்பி இருக்குது என்ற பாடல். ஐந்தாவது கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து நான் மொழி அறிந்தேன் என்ற பாடல். ஆறாவது தி காதல் தேவதை திரைப்படத்திலிருந்து நமக்குள்ளேன் அன்பே அன்பே என்ற பாடல். ஏழாவது தொட்டுவிடும் தூரம் திரைப்படத்திலிருந்து பூக்கள் காதல் மொழி என்ற பாடல். எட்டாவது பூக்கள் விடும் தூது திரைப்படத்திலிருந்து மூங்கில் காத்தோரம் என்ற பாடல். ஒன்பதாவது விருமாண்டி திரைப்படத்திலிருந்து சண்டாளி என்ற பாடல். பத்தாவது குங்குமம் பொட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து அழகான பொண்ணுதான் என்ற பாடல். இந்த பத்து பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2. உங்களுக்கு திரைப்படம் பத்து பாடல்கள் மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். முதலாவது விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து நிழலின் கதை இது என்ற பாடல். இரண்டாவது விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து உனக்கென உனக்கென பிறந்தேன் என்ற பாடல். மூன்றாவது நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஆயிரம் மலர்கள் என்ற பாடல். நான்காவது வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து சிப்பி இருக்குது என்ற பாடல். ஐந்தாவது கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து நான் மொழி அறிந்தேன் என்ற பாடல். ஆறாவது காதல் தேவதை திரைப்படத்திலிருந்து நமக்குள்ளேன் அன்பே அன்பே என்ற பாடல். ஏழாவது தொட்டுவிடும் தூரம் திரைப்படத்திலிருந்து பூக்கள் காதல் மொழி என்ற பாடல். எட்டாவது பூக்கள் விடும் தூது திரைப்படத்திலிருந்து மூங்கில் காத்தூரம் என்ற பாடல். ஒன்பதாவது விருமாண்டி திரைப்படத்திலிருந்து சண்டாளி என்ற பாடல். பத்தாவது குங்கும போட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து அழகான பொண்ணுதான் என்ற பாடல். இந்த பத்து பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2.
2: மிசிசாகா பிராம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்ப்டனில் பிராம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
3: அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167500034 அல்லது 4169943861.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: நல்லது.
1: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2. அடுத்து அழைக்கவிருக்கும் அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் பாஜி,
1: வணக்கம். சொல்லுங்க.
6: எனக்கு வந்து 2 3 4 5 4 5.
1: எல்லாத்தையும் நல்லது. நன்றி.
6: நன்றி பாஜி. இந்த பேர் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன்.
1: நல்லது. நன்றி.
6: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்தித்துக் கொண்டு வணக்கம்.
7: வணக்கம் பாஜி. ரவிபாலா.
1: வணக்கம். சொல்லுங்க.
5: எனக்கு 9
1: 9
5: 4 3
1: 4 3
5: 1 10
1: 1 10 ஆமா 9வது பாடல் தான் முதலாவது அப்படி இருக்கிறது
5: விருமாண்டிய பாடல்
1: நல்ல பாடல் நல்லது நன்றி
5: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி ஆமாம் நீங்களும் அழைக்கலாம் அழைக்க முடியும் தொலைபேசி 4164462222 இன்னொரு பிரச்சனை நீங்கள் அழைப்பதென்றால் வாட்ஸ்அப்பில் தான் அழைக்க முடியும் அழைக்கலாம் அழைக்க முடியும் தொலைபேசி 4164462222 அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட கர்ணன் திரைப்படத்தில் இருந்து ராஜலட்சுமியின் குரலை

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெய பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: சிஎம்டபிள்யூ எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: இணைய காலை வணக்கம். ரஜி, நான் பிரேமா பேசுறேன்.
2: எப்படி இருக்கிறீங்கள்?
3: நான் நல்லமா இருக்கேன். நன்றி உங்களோட வாட்ஸ்அப்புக்கு. நான் 9 மணிலிருந்து டிரைவன் எல்லாம் பண்ணிருக்கேன், ஆனா தெரியல அப்போ இப்படி டால் பண்றது. நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்லா இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி
4: இருக்கிறீங்கள்?
2: தாரணி, எங்க வேலையிலயா வீட்டிலயா?
4: வேலைதான்.
2: சொல்லுங்க.
4: எனக்கு பாட்டு வந்து 2, 3, 4, 5, 1, 9, 10.
2: 9, 10. நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
5: முதலாவது
2: விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து நிழலின் கதை, இரண்டாவது விண்ணுக்கும் பண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து உனக்கென உனக்கென பிறந்தேன், மூன்றாவது நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து 1000 மலர்களே, நான்காவது வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து சிப்பி இருக்குது, ஐந்தாவது கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து நான் மொழி அறிந்தேன், ஆறாவது காதல் தேவதை திரைப்படத்திலிருந்து நமக்குள் ஏன் அன்பே அன்பே, ஏழாவது தொட்டுவிடும் தூரம் திரைப்படத்திலிருந்து பூக்கள் காதல் மொழி, எட்டாவது பூக்கள் விடும் தூது திரைப்படத்திலிருந்து மூங்கில் காற்றோரம், ஒன்பதாவது விருமாண்டி திரைப்படத்திலிருந்து சண்டியரே, மற்றும் 10வது குங்கும பொட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து அழகான பொண்ணுதான்.
5: எனக்கு விருமாண்டி, நிறமாறாத பூக்கள்,
2: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4642 2 2 பத்து பாடல்கள். முதலாவது விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து நிழலின் கதை இது. இரண்டாவது விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து உனக்கென உனக்கென பிறந்தேனே. மூன்றாவது நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஆயிரம் மலர்களே. நான்காவது வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து சிப்பி இருக்குது. ஐந்தாவது கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து நான் மொழி அறிந்தேன். ஆறாவது காதல் தேவதை திரைப்படத்திலிருந்து நமக்குள்ளேன் அன்பு அன்பு. ஏழாவது தொட்டுவிடும் தூரம் திரைப்படத்திலிருந்து பூக்கள் காதல் மொழி. எட்டாவது பூக்கள் விடும் தூது திரைப்படத்திலிருந்து பூக்கள் விடும் தூது திரைப்படத்திலிருந்து மூங்கில் காற்றோரம். ஒன்பதாவது விருமாண்டி திரைப்படத்திலிருந்து சண்டியரே. பத்தாவது குங்கும பொட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து அழகான பொண்ணுதான். இந்த பத்து பாடல்களை நீங்கள் 11 மணிக்குள் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4642 2 2 ஒரு சின்ன வருத்தம், நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கின்றது இன்றைய தினம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4642 2 2 அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் புருஷோத்தமன் அவர்கள் விரும்பி கேட்ட தெனாவட்டு திரைப்படத்திலிருந்து ஹர்ஷ் ராகவேந்திராவின் குரலை.

0: பண்ணிருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரஜி, செவந்தி கலைக்கிறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
1: பாடல் வந்து இரண்டாவது முதலாவது
0: இரண்டாவதா?
1: ஓ, ரெண்டு ஒன்று ஒன்பது நான்கு மூன்று ஐந்து
0: மூன்று ஐந்து இரண்டு ஒன்று ஒன்பது நான்கு மூன்று ஐந்து.
1: ஆமாம்,
0: நல்லது. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4166 4462 22.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்லா சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: அழகான பாடல் சொல்ல முடியும். அஞ்சு வருஷத்துக்கு முந்தி டைம் இருந்தா பொம்பையில வந்து உயிரே பாட்டு போடுவாரு. நல்ல விருப்பம் நாட்டுல 3 வயதுல அவர் எடுத்து
2: பாத்தீங்கன்னா
3: பொம்பையில வந்து உயிரே,
2: பொம்பையில இருந்து உயிரே. ஆமா,
3: என் வைஃப் எங்களோட நேபர் தான். மவனீத மலர் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரு மகன் சஜீவனுக்கு முன்னாள் பிடிவாண்டு வாழ்த்திக்கொண்டு பாடல்கள் வருவோம். எனக்கு 2, 3, 4, 8, 9, 10.
2: நல்லது, நன்றி. உங்களுடைய பாடல் வரும். நன்றி,
3: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222.
0: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
1: Everlasting Travels and Tours.
0: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
1: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
0: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
1: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
0: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
1: 416-723-7387.
0: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
1: உத்தரவாதம் வழங்கப்படும்.
4: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், நான் கனியவர்தன்.
2: வணக்கம், சொல்லுங்க.
5: 3, 2, 4, 9.
2: நான் 3, 2, 4, 9. நல்லது, நன்றி. தொலைபேசி 4164462222. உங்களுக்கு தரப்படும் 10 பாடல்கள். முதலாவது விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து நிழலின் கதை இது. இரண்டாவது விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து உனக்கென உனக்கென பிறந்தேனே. மூன்றாவது நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து 1000 மலர்களே. நான்காவது வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து சிப்பி இருக்குது. ஐந்தாவது கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து நான் மொழி அறிந்தேன். 6வது காதல் தேவதை திரைப்படத்திலிருந்து நமக்குள் ஏன் அன்பே அன்பே. 7வது தொட்டுவிடும் தூரம் திரைப்படத்திலிருந்து பூக்கள் காதல் மொழி. 8வது பூக்கள் விடும் தூது திரைப்படத்திலிருந்து மூங்கில் காத்தோரம். மற்றும் 9வது விருமாண்டி திரைப்படத்திலிருந்து சண்டியரே. 10வது குங்குமப்பொட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து அழகான பொண்ணுதான். இந்த 10 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222. ஒளிக்கி இருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட உயிரே பொம்பே திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சித்திராவின் குரலில்.

0: என்ன பிள்ளை இந்த முறையும் விட்டுட்டியே?
1: என்னால முடிஞ்ச வரை படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுதில்ல. போம்மா.
2: ஒதுக்குத்தான் அப்பவே சொன்னான், அங்க போ சொல்லி.
3: ஃபுல் டைம் பிரைவேட் ஸ்கூல்,
4: டாலண்டா அகாடமி,
3: ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ்,
4: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
3: 2020 எல்ஸ்மியர் ரோட், ஸ்வீட் 2, ஸ்கார்பரோ.
4: 416-396-3344
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்பரோ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 10 பாடல்கள், முதலாவது விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து நிழலின் கதை.

பொண்ணுதான் என்ற பாடல். இந்த 10 பாடல்களை நீங்கள் 11 மணிக்குள் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6444-6222. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகத்தான் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6444-6222. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் சித்ராவின் குரலில்.

0: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு 1 வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள், சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 647-947-2864.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: CMRின் மனத்தியால செய்திகள்.
6: மனத்தியால செய்திகள்
7: CMR Tamil HD Hourly News.
8: வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் சமூக பொருளாதார நலனை உறுதிப்படுத்துவதிலும் நீண்டகாலமாக நிலவும் கட்டமைப்புசார் சவால்களை அடையாளம் காணும் நோக்கில் ஆய்வொன்றை முன்னெடுத்திருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டோர், மனித புதைகுழிகள், நினைவேந்தல் நடவடிக்கைகள், இராணுவ மயமாக்கல், கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தல்கள், காணி மற்றும் மீள்குடியேற்றம், மத சுதந்திரம், அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் வாழ்வாதாரத்துக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் உட்பட்ட முக்கிய மனித உரிமை பிரச்சினைகள் குறித்து இந்த ஆய்வு கவனம் செலுத்தியிருக்கின்றது. கள விஜயங்கள், அரசு அதிகாரிகள், சிவில் சமூக அமைப்புகள், மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுடனான கலந்துரையாடல்கள் மூலம் திரட்டப்பட்ட தகவல்களுடன் தொடர்புடைய அறிக்கைகள் மற்றும் ஆய்வுகளையும் ஆராய்ந்து இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன்போது சமத்துவம், நீதியை அணுகுதல், பாதுகாப்பான வாழ்வாதாரம், காணி, வீடமைப்பு மற்றும் பொதுச்சேவைகளை பெற்றுக்கொள்வது ஆகியவற்றில் தொடர்ந்தும் தடைகள் நிலவுவதாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அத்துடன் அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மனித உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்தவும் அரசாங்கத்திற்கு தொடர்புடைய அதிகாரிகளுக்கும் இந்த அறிக்கையில் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் வாய் மற்றும் அது சார்ந்த புற்றுநோய்களினால் தினமும் 3 உயிரிழப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பீடாதிபதி பேராசிரியர் ஷியாமா பனேஹெக அறிவித்திருக்கின்றார். இலங்கையில் அதிகரித்து வரும் வாய் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதோடு புகையிலை, பாக்கு மற்றும் மதுபான பயன்பாட்டின் ஆபத்துக்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வாகனம் ஓட்டும் பொழுது நித்திரை வராமல் இருப்பதற்காக வெற்றிலை மற்றும் பாக்கு மெல்லலாம் என்ற நம்பிக்கையை மக்கள் பின்பற்ற வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களினால் எரிபொருள் விலைகள் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் மக்களுக்கு ஏற்படும் சுமையை குறைக்க அரசாங்கம் நிவாரணங்களை வழங்கி வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான அமைச்சர் நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பின் முழு சுமையையும் மக்கள் மீது சுமத்தாமல் இதுவரை திரைச்சேரியின் ஊடாக சுமார் 100 பில்லியன் ரூபாய் நிதியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கமைய கடந்த ஏப்ரல் மாதத்தில் 57 பில்லியன் ரூபாயும் இம்முறை 41 பில்லியன் ரூபாயும் திரைச்சேரியிலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. உலகத்தின் பல நாடுகள் எரிபொருள் விலைகளை அதிகரித்திருக்கின்ற நிலையில் இலங்கையில் விலை அதிகரிப்பின் முழுமையான தாக்கத்தையும் மக்கள் மீது சுமத்தாமல் கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் கூறினார். 4 முதல் 5 மாத காலப்பகுதியில் எரிபொருள் விலை அதிகரிப்பின் ஒரு பகுதியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும், திரைச்சேரியினால் தாங்கிக் கொள்ளக்கூடிய உச்சவரம்புக்குள் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பிலுள்ள கால்வாய்கள் மற்றும் வடிகால் அமைப்புகளை எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் துரிதமாக சுத்திகரித்து தொடர்ந்து பராமரிக்குமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். எதிர்வரும் காலங்களில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால் மழைநீர் தேங்குவதை தடுத்து சீரான வடிகால் அமைப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு அவர் பணிப்புரை விடுத்திருக்கின்றார். வடிகால் அமைப்புகள் மற்றும் கால்வாய்களை சுத்திகரிப்பதில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் அதிகாரிகள் விளக்கம் அளித்திருப்பதோடு தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறை மற்றும் திட்டமிடல் மதிப்பீடுகளை தயாரிப்பதில் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை அமைப்புகள் இரட்டை நிலைப்பாடுகளை தவிர்க்க வேண்டுமென்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வன உரிமை சட்டத்தின் கீழ் கணிசமான எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் தீர்க்கப்படாமல் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் அறிக்கையில் கூறியிருந்தது. இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் கூட்டத்தில் பேசிய இந்தியாவின் நிரந்தர தூதரகத்தின் செயலாளர் அனுஜ் ஸ்வரூப், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் கலாச்சார மற்றும் வரலாற்று பின்னணியை மதித்து அரசியல்மயமாக்கலையும் பாரபட்சத்தையும் கடந்து உலகத்திற்கு ஒரு தார்மீக வழிகாட்டியாக திகழும் என்று இந்தியா நம்புவதாக தெரிவித்தார். எனவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் அரசியலமைப்பாக்கலையும் இரட்டை நிலைப்பாடுகளையும் தவிர்க்க வேண்டும். பாகுபாடு மற்றும் இரட்டை நிலைப்பாடுகளின்றி அனைவருக்கும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயரணியாளர் மற்றும் அவரது அலுவலகத்துடன் இந்தியா தொடர்ந்தும் இணைந்து செயற்படும் என்றும் அனுஜ் ஸ்வரூப் தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவின் உள் விவகாரங்களில் தேவையற்ற தலையீடுகளை தவிர்க்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய ரயில் பயணங்களின் போது செல்போன்களில் ஹெட்போன் பயன்படுத்தாமல் அதிக சத்தத்துடன் பாடல் கேட்பது, வீடியோ பார்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனைக் குழு ஜாஃபர் அலி இந்த விடயத்தை தான் வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கின்றார். ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் பயணிக்கும் பொழுது பயணிகள் சிலர் தங்கள் மொபைல் போனில் ஹெட்போன் பயன்படுத்தாமல் அதிக சத்தத்துடன் பாடல்கள் கேட்பது, ரீல்ஸ் மற்றும் வீடியோ பார்ப்பது, கேம் விளையாடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எச்சரிக்கையை மீறி தொடர்ந்து தொந்தரவு அளித்தால் 5,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் என்றும் சட்டம் தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அல்பர்டா மாகாணம் கனடாவிலிருந்து பிரிந்தால் கணக்கெடுக்கப்பட்ட 1,600 மருத்துவர்களில் மற்றவர்கள் மற்றொரு மாகாணத்திற்கோ அல்லது பிராந்தியத்திற்கோ குடிபெயர்ந்து விடுவார்கள் என்று அல்பர்டா மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. அல்பர்டா ஒரு சுதந்திர நாடாக மாறினால் பதிலளித்திருக்கின்றவர்களில் 15% பேர் அங்கேயே தொடர்ந்து வசித்து மருத்துவம் பார்ப்பார்கள் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 19 நடைபெறவிருக்கும் அதிகாரப்பூர்வ வாக்குப்பதிவு நாளுக்கு முன்னதாக பிரிவினை குறித்த 5 நாள் முன்கூட்டிய வாக்களிப்பின் 2வது நாள் இன்றாகும். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் 3 முக்கிய கட்சிகளின் தலைவர்களும் மாகாண தேர்தலுக்கான விவாதத்தில் இன்று நேருக்கு நேர் சந்திக்கவிருக்கின்றனர். NDP தலைவர் டேவிட் ஏபி, இடைக்கால கன்சர்வேட்டிவ் தலைவர் லோரன் டோக்சன் மற்றும் பசுமை கட்சித் தலைவர் எமிலி லோவன் ஆகியோர் மாலை 6:15 விவாதத்தில் ஈடுபடவிருக்கின்றனர். ஆங்கர் ஸ்ட்ரீட் தலைவர் சாச்சி கர்ல் நடுவராக செயற்படவிருக்கின்றார். அக்டோபர் 24 நடைபெறவிருக்கின்ற தேர்தலுக்கான தங்கள் தேர்தல் அறிக்கையை பசுமை கட்சியினர் நேற்று மதியம் வெளியிட்டதைத் தொடர்ந்து இந்த விவாதம் இடம்பெறுகின்றது. அதிகப்படியான சொத்துக்கள் மீதான ஒருமுறை வரியின் மூலம் கிடைக்கும் வருவாயைக் கொண்டு அடுத்த 2 நிதியாண்டுகளில் சுகாதாரம், கல்வி மற்றும் ஏனைய சமூக சேவைகளில் ஆண்டுக்கு 9.3 பில்லியன் டாலர் மதிப்பிலான புதிய முன்னெடுப்புகளை மேற்கொள்ள இந்த திட்டம் உறுதி அளித்திருக்கின்றது. இந்த புதிய வரி விதிப்பு முதலாண்டில் 22.2 பில்லியன் டாலர் வருவாயை ஈட்டும் என்றும் 2027-28 நிதியாண்டில் மொத்த கூடுதல் வருவாய் 25.3 பில்லியன் டாலரை எட்டும் என்றும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. நியூயார்க்கின் வடபகுதியில் உள்ள நீர்நிலையில் தனது மகளை மூழ்கடித்துக் கொண்ட வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட மொன்ட்ரியல் நகரத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இன்று எசெக்ஸ் மாவட்ட நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்படும். ஆகஸ்ட் 10 நியூயார்க்கின் எலிசபெத் டவுனில் உள்ள நடுவர் குழு 9 மெலினா ஃபெட்ரோலினின் மரணத்தில் லூசியானோ 2ம் நிலை கொலை மற்றும் மனித சடலத்தை மறைத்த குற்றங்களுக்காக குற்றவாளி என தீர்ப்பளித்திருந்தது. இன்று விசாரணைக்கு வருகின்ற இந்த வழக்கு கொலை குற்றத்திற்காக அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கலாம் என்றும் குறைந்தபட்சம் 15 அல்லது 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பிணையில் வெளிவர தகுதி பெறுவார் என்றும் மாவட்ட வழக்கறிஞர் மைக்கேல் லாங் தெரிவித்திருக்கின்றார். அதிக விலையினால் பாதிக்கப்பட்டுள்ள உலக சந்தையை நிலைப்படுத்துவதற்காக ரஷ்யாவிடம் டீசல் வாங்குவதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் பத்திரிகையாளர்களிடம் பேசியிருக்கின்ற டொனால்டு டிரம்ப், அமெரிக்கா யுக்ரைனுக்கு உதவியதாகவும் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டுமென்று விரும்புவதாகவும் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக யுக்ரைன் ரஷ்யாவுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறிய ஜனாதிபதி, அவர்கள் இருவருமே போர் முடிவுக்கு வருவதைத்தான் விரும்புகின்றார்கள் என்றும் தெரிவித்தார். போர் நிறுத்தத்தை மேற்கொள்வது எப்படி என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றும், அவர்களுக்கிடையே மிகுந்த பகைமை நிலவுவதாகவும், அவர்கள் இருவரும் சற்று விசித்திரமானவர்கள் தான் என்றும், ஆனால் அனைத்தும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டார். முக்கியமாக ரஷ்ய சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து டீசல் வாங்குவது அதிக விலையினால் பாதிக்கப்பட்டுள்ள உலக சந்தையை நிலைப்படுத்துவதற்காக மட்டுமே என்றும், இது தமக்கான நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். வடகொரிய தலைவர் கிம் யோங் உன்னின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களுக்கு நிதியளிப்பதற்காக அந்த நாட்டின் தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் அமெரிக்காவில் மோசடியாக வேலையை பெற்றதாக கூறப்படும் திட்டத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்காவின் FBI தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் லோன் ஸ்டார் ரவுண்ட் அப் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் இந்த திட்டத்திற்கு உதவியதற்காக 2 அமெரிக்க பிரஜைகளை கைது செய்ததாகவும், 12 நபர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், மேலும் வடகொரிய தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் பயன்படுத்திய கணினி கூடத்தை முடக்கி குறைந்தது 187 கணினிகளை பறிமுதல் செய்திருப்பதாகவும் FBI தெரிவித்திருக்கின்றது. இந்த நடவடிக்கை வடகொரியாவுக்கு ஏற்கனவே 3 மில்லியன் டாலர்களை ஈட்டிக் கொடுத்திருப்பதோடு 70 அமெரிக்க நிறுவனங்களையும் பாதித்திருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வடகொரிய தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களில் வேலைகளை பெற்று தங்கள் சம்பளத்தை கிம்மின் ஆட்சிக்கு அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரான் ஆதரவு பெற்ற யமனின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவை குறிவைத்து தாக்கி வருகின்றார்கள். ரியாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் சவுதி அரேபியாவில் தொடர்ந்து பதட்டமான சூழல் நிலவி வருகின்றது. சவுதி அரேபியாவில் இருந்து தாயகம் திரும்ப நினைக்கின்ற வெளிநாட்டவர்கள் கட்டார், பாரேன் போன்ற வளைகுடா நாடுகளில் உள்ள விமானங்களின் மூலமாக நாடு திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரான யுவராஜ் சிங் IPL கிரிக்கெட் தொடரில் முதல் முறையாக பயிற்றுவிப்பாளராக களமிறங்குகின்றார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் துருப்பாட்ட பயிற்றுவிப்பாளராகவும் உதவி பயிற்றுவிப்பாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அண்மையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக சரவ் கங்குலி நியமிக்கப்பட்ட நிலையில் அவருடன் இணைந்து பணியாற்ற யுவராஜ் சிங் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லி அணியுடன் தனது புதிய பயணத்தை தொடங்குவதில் மிகுந்த உற்சாகம் அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்ற அவர், சரவ் கங்குலியுடன் இணைந்து பயிற்றுவிப்பாளராக செயற்படுவதை அவருடன் எதிர்பார்த்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்.
4: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனத்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 14 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 13 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 8 °C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 12 °C, நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 13 °C, வாரம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 9 °C காணப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 15 °C காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த புருஷோத்தமன் பவான், ரவிபாலா, பிரேமா, தாரணி, ஸ்ரீராம், செவ்வந்தி, கண்ணன், கலியுக வரதன் அவர்களுக்கு மிக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 10வது இடத்தை பிடித்திருக்கும் திரைப்படமான தொட்டுவிடும் தூரம் திரைப்படத்திலிருந்து நேகாவினுடைய இசையமைப்பில் ஹரிச்சரண் மற்றும் ஸ்வேதா மோகனின் குரல் ஒலிக்கும் இந்த நேரம் 11:15.

0: Screamers, dare to face your fears.
1: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca. புன்வன சிம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com. GTA Visisagavil Yogian Associates Accounting Solution. புதிதாக பிசினஸ் ஆரம்பிக்கின்றீர்களா? உங்கள் அக்கவுண்டிங் மற்றும் டாக்ஸ் தேவைகளுக்கு 905-277-5996. 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிசினஸ் டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கோபரேஷன் செட்டப், GST, HST, பேரோல், புக் கீப்பிங், கோர்பரேட் டாக்ஸ், பர்சனல் டாக்ஸ், CRA டாக்ஸ் ஆடிட் ரிவ்யூ, நியூ ஹவுசிங் ரிபேட், ட்ரக்கிங், ரெஸ்டோரன்ட்ஸ், கேஸ் ஸ்டேஷன்ஸ் மற்றும் அனைத்து ப்ரொஃபஷனல் பிசினஸ் டாக்ஸ் சேவைகளுக்கும் யோகியன் அசோசியேட்ஸ். 905-277-5996.
2: சிஎம்ஆர் தமிழேஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 9வது இடத்தை பிடித்த திரைப்படமான காதல் தேவதை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் SPP மற்றும் ஜானகியின் குரலில்

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சோமா சேனாதிராஜா, உமா சம்பத் மற்றும் ராணி சங்கர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பதக்கப்பத்த நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 8வது இடத்தை பிடித்த திரைப்படமான விஸ்வ துளசி திரைப்படத்தில் இருந்து SPB-யின் குரலில்

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள ஏசட் டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ஸ், சோலோர் USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லெத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன். 647-574-3547 647-574-3547. மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ. 416-720-7439 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: சிஎம்ஐ தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 7வது இடத்தை பிடித்த திரைப்படமான குங்கும பொட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து மனோவினுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 11:34.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சுனா
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோட்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 24
4: மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
5: CMR தமிழ் HD.
4: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
5: தமிழ்
4: HD தமிழ் HD.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
1: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266
7: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: சினிமா தமிழ் எஸ்டியின் பதக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 6வது இடத்தை பிடித்த திரைப்படமான பூக்கள் விடும் தூது திரைப்படத்திலிருந்து டி ராஜேந்திரனுடைய இசையமைப்பில் SPB குரலில் ஒலிக்கும் நேரம் 11:40.

0: ஸ்கார்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டிடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை, நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830 416-803-8830.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 5வது இடத்தை பிடித்திருக்கும் பாடல் விரும் ஆண்டி திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷலினுடைய குரலில்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, Anith Vidamana Sponsorship Survey, Commercial Matum Residential Mortgages Petticula, KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: சிஎம்டமலேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 4வது இடத்தை பிடித்த திரைப்படமான கண்டேன் காதலை திரைப்படத்தில் இருந்து, இந்த திரைப்படம் 2009 ஆண்டு வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து சுரேஷ் என்னுடைய குரலில்

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்.

சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து எம்எஸ்வியினுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரலில்

0: அம்மாடியோ தனனன தனனன ஹதயம் நாடும் அழகில் ஆடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தொடர்ந்து உங்களுக்கு தரப்படுகின்ற தலைப்பு வந்து உருளைக்கிழங்கு. இன்றைய சமையலில் உங்களுக்கு தரப்படுகின்ற தலைப்பு உருளைக்கிழங்கு. அதை பற்றிய உருளைக்கிழங்கு நீங்கள் என்ன விதமான சமையல் முறைகள் செய்யலாம், அதை பற்றிய செய்முறைகளுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். உங்களுடைய தொடர்பு இப்பொழுது சரியாகிவிட்டதை நீங்கள் நேரடியாகவே நீங்கள் தொலைபேசி அழைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4166-4642-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வரிகளில் மலேசிய வாசுதேவன், ஜான்சி மற்றும் சைலஜாவின் குரலில் ஒழிக்கும் இந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம்.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற Lotus Funeral and Cremation.com.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: இன்றைய சமையல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படுகின்ற தலைப்பு வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பற்றி நீங்கள் என்ன விதமான உணவு முறைகள் செய்யலாம், அது செய்யும் செய்முறைகளுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் தொடர்பை நீங்கள் நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-6222. அழைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். எனக்கு செய்ய தெரியாது. எனக்கு இந்த உருளைக்கிழங்கு இருக்கு தானே, உருளைக்கிழங்கு வந்து அது அம்மா வந்து பிரிச்சு போட்டு புட்டு இருக்கு தானே, புட்டோட தெருவை புட்டு சோறுகளுக்கு தெருவை, அது அது நானிஞ்ச செய்து பார்க்க எனக்கு ஒரு நாளும் அப்படி வருகிறதே இல்லை. அது இந்த பெண்களை இந்த கை ஒத்துறதா என்ன தெரியல, அந்த அம்மா இந்த கை ஒத்துறது மூலியம் அது அப்படி ஒரு அமுதத்தை சாப்பிட்ட போல இருக்கும், சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அதே போல எனக்கு உருளைக்கிழங்கு இன்னும் பிடிக்கும் என்று சொன்னால், சோறுகளோட நான் உருளைக்கிழங்கு ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவேன். கடைகள்ல போனாலும் போயிட்டு வீட்டு பண்ணி கொண்டுதான்றது, அது அது எனக்கு இன்னுமே அந்த பிடிக்காம இருக்கும். அதுக்கடுத்து நான் லைன் போடனா, அந்த உருளைக்கிழங்கு பொடிகள் பெண்கள் செய்கிறார்கள், அதை அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு இது விரையில் என்றால் நான் சொல்லிக்கொண்டு கேட்கிறேன். நன்றி.
1: பெண்கள் மட்டும்தான் செய்வார்களா?
2: தெரியல, அம்மாக்கே அடிக்கடி சொல்ல, இதுக்காண்டிதான் உங்களை பெண்களை இறைவன் சிறப்பா படைத்திருக்கிறான், வார்த்தையே சொல்ல முடியாது. அவ்வளவு புட்டோட, தேங்காய் புட்டோட அம்மா தெருவா, அது ஒவ்வொரு நாளும் எனக்கு செய்து தருவான் அந்த இது, அவடியால சாப்பிடுவேன், அவ்வளவு இதா இருக்கும். அது சிவங்களை சோறு கூட எனக்கு சாப்பிட கல்ல, திரைங்களை அம்மா அதை உருளைக்கிழங்கு பொறிகளை வச்சாண்டா அப்படி சாப்பிடுவேன். அது அது அது என்னன்னு தெரியல, அது பெண்களுக்கு இறைவன் சிறப்பாக படைக்கப்பட்ட கையாள செய்வது போல அவ்வளவு நடக்கும். நன்றி.
1: நல்லது. நன்றி. நன்றி.
3: வணக்கம். இல்ல நான் இது என்ன பண்ணி நலமா இருக்கிறீங்களா? குரலை கேட்கவே இல்லை.
1: நல்ல சுகமாக இருக்கின்றே, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஜாலியா இருக்கு. இந்த அழகிய மாலை பொழுதுல கிடைக்கும்.
1: ஆமா, அவங்களுடைய தொலைத்தொடர்பு இப்பொழுது சரியாகிவிட்டது.
3: உருளைக்கிழங்குலக்கான நிறைய சாப்பாடுகள் செய்யலாம். நான் கொண்டு ரெண்டு சொல்லி
1: சொல்லுங்க.
3: கிரவுண்ட் சிக்கன் இல்லாட்டி கிரவுண்ட் பீஃப் வாங்கிட்டு நாங்க பொட்டேட்டோ பாயில் பண்ணிட்டு மேஷ் பண்ணினா ரெண்டையும் வடிவ கையால மிக்ஸ் பண்ணிட்டு நாங்க அந்த ஃப்ரைங் பேன்லயே வீட்லயே செய்யலாம். ஃப்ரைங் பேன்லயே சும்மா அந்த ஹாம்பர்கர் மாதிரி பிடிச்சு பட்டமா போட்டு மெந்தம பொறிச்சிட்டு,
1: அது வந்து அதுக்குள்ள நாங்க வெங்காயம் மிளகாய் எல்லாம் போடுவதா? கொஞ்சம் மிளகு பவுடர், கொஞ்சம்
3: வெங்காயம் ஏன் போட தேவையில்லை என்பதுக்கு நான் சொல்றேன், இதுக்கு தேவையில்லை. நீங்க சும்மா செய்யலாம், வெங்காயம் போட்டு நீங்க வச்சு சாண்ட்விச் மாதிரியும் சாப்பிடலாம், ஹாம்பர்கர் மாதிரி வெங்காயம் மாதிரி போட்டு. இது நான் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கொடுக்கறது, ஸ்கூலுக்கு போறோம், ஆஃபீஸ்ல இருக்கீங்க எல்லாம், நீங்க ஆனியன் சாப்பிடறது இல்லதானே ஆக்கிறது, சும்மா கவர்மெண்ட் இருக்காங்க.
1: நீங்க சொல்ற உருளைக்கிழங்கு வந்து அவித்து விட்டு மேஷ் பண்றதா, அல்லது ஸ்ப்ரே பண்ணி
3: அவிச்சு அவிச்சுட்டு மேஷ் பண்ணினா தானே அதோட மிக்ஸ் பண்ணலாம், கிரவுண்ட் சிக்கன் கிரவுண்ட் பீஃப் போல. அப்புறம் கையாலேயே குளிக்கலாம், நான் அந்த கிளவுஸ் போட்டுட்டு கையால குளிச்சேன்னு. அப்போ குளிச்சுட்டா
1: குழந்தைகளுக்கும்
3: கொடுக்க போற பிள்ளைகளுக்கு நீங்க அப்படியே நீங்க வேலைக்கும் கட்டி கொண்டு
1: போறீங்க,
3: நீங்களும் சாப்பிட்டு போக உங்களோட உரத்தை பொறுத்தது. அப்படியே சோல் கொஞ்சத்தை போட்டுட்டு பிளாக் பேப்பரோ ஒயிட் பேப்பரோ நீங்க போடலாம், ஒயிட் பேப்பர் போடலாம், ஸ்பைசி இல்ல சாமி, அப்படியே போட்டுட்டு மேல இது கொஞ்சம் மரவாசி பொறுத்துட்டு நீங்க முட்டை ரெண்டு வேணும் பொறிச்சு மேல போட்டுட்டு அபத்துல வச்சு சாண்ட்விச் போலியோ சாப்பிடலாம்.
1: சரி,
3: நல்லா இருக்கும். குழந்தையிலும் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் லெக்கர்ஸ் போட்டு இந்த பிக்மேங் மாதிரியும் செய்யலாம். அதை மைனேஸ் அதில் போட்டு பிக்மேங் மாதிரி செய்ய நீங்க இது ஹோம் மேடபடியா தக்காண்டி செய்திடலாம். இது டோட்டலி ஒரு 10 minutes இல்ல. குழந்தைகளை கொடுத்துக்கொண்டு பக்கத்திலேயே நீங்கள் உங்களுக்கு விரும்பினதுக்கு இப்ப பெரிய ஆக்களுக்கு அதுலயே ஒரு சலாட் பக்கத்துல வச்சுட்டு இல்ல இந்த இதை ஓப்பன் பேஸ்ல பிரெட்ல வைக்காம நாங்கள் ஓப்பன் பேஸ்ல செய்தோம் என்றால் பிரெட்டோட சைட்ல வச்சுட்டு பிரெட்டும் சலாட்டும் கோபி சைஸ் பிளேட்ல இருக்கும் மேல ரெண்டோ மூணு எக் மேல
1: போட்டு சீஸ் எல்லாம் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும்.
3: நீங்க உங்களை பொறுத்தது உங்களை ஒத்துக்கொள்ளுமெண்டா போடலாம். நான் எல்லாம் சீஸ் சாப்பிடுறது இல்ல பொடி பேர்ந்து அக்லியா போயிடும். அதுபடியே பொடி ஸ்டைலா வச்சிருக்கணும் இருக்காங்க பாடியை மெயின்டைன் பண்ணுறதா சீஸ் வளர்கள் சாப்பிடுறது இது நல்லா இருக்கும். மற்றது இந்த சேக்கல் திக்கினாதுகள் நாங்கள் எல்லாம் பேக் பண்ணாதுகள் பொட்டேட்டோ லோட் பண்ணி சாப்பிடுறது பேக் பண்ணிட்டு பொட்டேட்டோவை லோட் பண்றது என்னென்ன லோட் பண்றதுன்னா பொட்டேட்டோ நடுவால் வச்சுவோம் பேக் பொட்டேட்டோ நடுவால் வச்சுட்டு எல்லாத்தையும் கரண்டியால போக்கால குரண்டி உள்ளுக்கு இறங்கிட்டு ஒரு ஸ்கூப் பட்டர் ஒரு ஸ்கூப் சவாக்கரை போட்டுட்டு கிரீன் ஆனியன் நீலா கிரீன் ஆனியனும் பேக்கன் பீஸும் போட்டு ரெண்டா அது லோட் பொட்டேட்டோன்றது
1: சீஸ் போட வேண்டும்.
3: சீஸ் சீஸ் பேக்கன் பீஸ்
1: பிறகு நீங்க சொல்ற மாதிரி திருப்பி இன்சைடு அந்த உள்ளுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு அதன் மேல எல்லாம் சீஸ் எல்லாம் போட்டுட்டு திருப்பி முறுக்க லைட்டா பேக் பண்ணினா நன்றாக
3: இருக்கு. அப்படியே சவுக்கையும் பட்டரும் அப்படியே உருகும் தானே அப்படியே அவனுக்குள்ளால வந்து சேர்ந்தா உருகும் அந்த அப்படியே என்ன பட்டர் கிரீன் சைஸும் பேக்கன் பீஸும் போட்டு நல்லா இருக்கும். அங்கால ஸ்டேக் இருக்கும் இது இருக்கும் நீங்க சைட்ல மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணி வெஜிடபிள்ஸ் இருக்கும் அப்ப ஃபுல் மீல் உங்களுக்கு முடிஞ்சது
1: கதை. ஸ்டேக் ஹவுஸுக்கு போகவில்லை வீட்டிலேயே நாங்க செய்து சாப்பிடலாம். நல்ல தகவல்கள் கொடுத்தீர்கள். வித்தியாசமான உணவு முறைகள் சாண்ட்விச்சுகள் எல்லாம் கொடுத்தீர்கள்.
3: நேரம் இருந்தால்
1: சொல்லுங்கள்
3: பாயில் பொட்டேட்டோ பொட்டேட்டோ பாயில் பண்றோம் பாயில் பண்ணிட்டு ஸ்கொயரா என்ன வெட்டிட்டு கொஞ்சம் இத மசாலாக்கு வெட்டுற மாதிரி வெட்டிட்டு கியூப்ப கிரீன் ஆனியன் கிரீன் பேப்பர் போட்டி தண்ணிட்டு மைனஸ் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முட்டை அவிச்ச முட்டையை உறங்கி போடணும். வெள்ளைக்கரு வெள்ளை வெள்ளையும் சிவப்பு கரு மஞ்சள் கரையும் இருக்கு தானே அதை உறங்கி உறங்கி போடணும் நசிச்சு போடக்கூடா இந்த பேப்பர்ல உறங்கி அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் அது அந்த மஞ்சள் கலர் வரும் பொட்டேட்டோல கொஞ்சம் மஸ்டர்டும் போட்டால் அப்படியே அந்த மஞ்சள் கலரோட கிரீன் ஆனியன் கிரீன் பேப்பர் எல்லாம் போட்டு மஞ்சளும் இதுவும் வந்து நல்ல நல்லபடியா இருக்கும் நல்ல டேஸ்ட் நிற்கும். கணக்கு இருக்க சாப்பாடுகள் என்ன எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கும் செய்ய தெரியாது.
1: பொட்டேட்டோவில் நிறைய விதமான உணவு முறைகள் செய்யலாம்.
3: ஓ ஆனபடியே தான் இப்ப சில வேலையில் நாங்கள் கடைக்கு கூட கதைச்சாலும் கழுவன் கிழங்கு மாதிரி காய்க்கிறான் சொல்லிருந்தோம்.
1: நன்றி
3: நன்றி
1: எப்படி இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
1: எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா மகிழ்ச்சியா இருக்கா? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன் நன்றி.
4: எங்களுக்கு வாய கட்டி வச்சுட்டீங்களே நீங்க வந்து
1: என்ன செய்வது மன்னித்துக் கொள்ளுங்கள் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிவிட்டது.
4: நான் காலையில 5 மணிக்கு நியூஸ் டாக் ரேடியோ போட்டா அதுவும் இல்ல இதுவும்
1: ஆமா இனி எல்லாம் சரியாகிவிடும்.
4: இனி எல்லாம் சரியாகிவிடும்
1: சொல்லுங்க. இன்றைய தலைப்பு வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு தந்திருக்கிறோம்.
4: உருளைக்கிழங்குல நான் சொல்ல போறது ஒன்று சுவையான கட்ல வழக்கமா செய்யற கட்லட் இல்ல இது கொஞ்சம் சுவையா இருக்கும்
1: சொல்லுங்க.
4: உருளைக்கிழங்கை அவித்து நன்றாக அவிய கூடாது. ஒரு 1/4 பருவத்துக்கு மேல் அவிய வேண்டும். அவித்து இறக்கி ஆற விட்டு தோலை உரித்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். தூணா தின்று டூனாயின் ஆயில்ல வர்ற டின் இருக்குதானே,
1: ஆமா,
4: அந்த டின் நீங்க ஒரு டின் ரெண்டு உருளைக்கிழங்குக்கு ஒரு டின் இருக்க வேணும். அதையும் முடைச்சு அந்த எண்ணெய வடிக்க விட்டு விட்டு அதையும் தனியா வச்சுக்கொள்ள வேண்டும். வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் முட்டை பொரியலுக்கு வெட்டுறத விட கொஞ்சம் பெருசா வெட்டி வைத்துக்கொள்ள வேண்டும். இது வெங்காயத்தை வச்சுருதல எண்ணெய விட்டு வெங்காயத்தை வதக்கணும். கொஞ்சம் சூடுவது வதங்கி கொண்டு வரும்போது நீங்கள் மிளகாத்தூள், மிளகாத்தூள் அதிகமாக போடக்கூடாது, ஒரு அளவாக மிளகாத்தூள், மிளகுத்தூள் தான் கூட போடும், மற்றது உப்பு உங்க ருச்சிக்கு தகுந்த உப்பு. எல்லாவற்றையும் போட்டு புரட்டி எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு தூணாவையும் அதுக்குள்ள போடுவோம். சிறிதளவு மஞ்சத்தூளும் போட்டு தூணாவை போட்டால் தூணா ட்ரை பண்ணி வரும். தூணா வடிவாக அதுல ட்ரை பண்ணி வரும்போது இந்த கலவையை போட்டு இந்த உருளைக்கிழங்கையும் அதுக்குள்ளேயே போட்டு வடிவாக புரட்டி எடுக்க வேண்டும். கொஞ்சம் கரம் மசாலா முக்கியம், கரம் மசாலா நிச்சயமாக கரம் மசாலா கலக்க வேண்டும். அப்பொழுது அந்த மீன் அந்த வெடுக்கு மனம் ஒன்றும் இருக்காது, நல்ல வாசனையாக இருக்கும். அதற்கு பிறகு நீங்க அதை சூடா இருக்கும் ஆறுனா பிறகு உருண்டையா உருட்டி நீங்கள் அடித்த முட்டையில தோய்த்து ரஸ்கில விரட்டி எண்ணெயில பொறிச்சு எடுத்து வச்சால் நோவலா அந்த பிசைஞ்சு செய்யற கட்லெட்டை விட இது 4 மடங்கு ருசியா இருக்கும்.
1: ருசியாக இருக்கு.
4: சரஸ்வதி
1: பூச நேரம் ருசியாக இருக்கும்.
4: இருக்கு, சரஸ்வதி பூச முடிய செய்யறது தானே.
1: ஆமா,
4: மற்றது உருளைக்கிழங்குல வரையும் செய்யலாம்.
1: வரையா?
4: ஆமா, அது என்ன மாதிரி என்றால் சிம்பிள், நீங்கள் தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கை கொஞ்சம் அழித்துத்தான் வச்சிருக்கணும், அழித்து வைத்திருக்க வேண்டும். மற்றது வெங்காயத்தை நறுக்கி மற்றது கடுகு வெடிக்க வச்சு கடுகு வெடித்த பிறகு பெருஞ்சீரத்தை கசக்கி போட்டு அதுக்குள்ள நீங்கள் கருவேப்பமில செத்தல் எல்லாம் போட்டு அந்த தாளித்து எடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் தேங்காய் தாளித்துறளை வரும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான வரைக்கு தேவையான உப்பு மிளகாய்த்தூள் மற்றது தேங்காய் பூ.
1: ஆனால் அந்த உருளைக்கிழங்கு வந்து நீங்க ஸ்க்ரேப்பர்ல ஸ்க்ரேப் பண்ண வேண்டும்.
4: உருளைக்கிழங்கையும் தேங்காய் பூவையும் மிளகாத்தூள் மற்றது மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு அந்த அந்த கலவை இருக்கு நீங்க தாளித்தெடுத்த இதற்கு தானே, ஆனா வெங்காயம் கொஞ்சம் அதிகமா விட்டு இருக்கணும், அதுக்குள்ள போட்டு நீங்க ஃப்ரை பண்ணி கொண்டு வரும்போது வரை தேங்காய் பூவுக்கு நல்ல வரை அதாவது உதிர்ந்து இருக்கும், குளியலா இருக்கக்கூடாது, உதிர்ந்து நல்ல வரையாக வரும். சோத்தோட சாப்பிடலாம், எப்பத்தோட சாப்பிடலாம், புட்டோட சாப்பிடலாம்.
1: நான் இதுதான் முதல் தடவை கேட்கின்றேன், 100 கிலங்கள் வரை செய்வது.
4: நாங்க செய்யறோம் எங்களுடைய அவசரத்துக்கு செய்யலாம், வாழைக்காயிலையும் செய்யலாம். அது
1: வாழைக்காயில் நல்லது, நல்லது, நல்ல தகவல்கள் கொடுத்தீர்கள். நல்ல விதமான இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் சொன்ன உருளைக்கிழங்கு வரையெல்லாம் இதுதான் நான் முதல் தடவை கேட்டிருக்கின்றேன். இணைந்து சிறப்பித்த மிக மிக்க நன்றி.
4: நன்றி,
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், நான் செல்வி கதைக்கிறேன்.
1: நல்லா இருக்கிறேன் செல்வி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: யாரும் சாப்பிட முடியும் சாப்பிடணும், கூடுதலா சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்ல, கொஞ்சம் ஓகே டயபிட்டிஸ்க்காக கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிடலாம்.
1: நான்
5: என்ன செய்யறேன், உருளைக்கிழங்க நல்லா அவிச்சு போட்டு அதான் ஸ்கின்னோடய அவிச்சு போட்டு தூளை உதிச்சு போட்டு நல்லா மசிச்சு போட்டு கார்ன் ஃப்ளவர் எல்லாம் சேர்த்துட்டு மோதரத்துக்கு டோஸ் தேவையா?
1: ஆமா,
5: அது மாதிரி செய்துட்டு அதுக்குள்ள சீச வைப்பேன். சீச வச்சு போட்டு அதை மூடி போட்டு ரஸ்க் மில்க்ல டிப் பண்ணி போட்டு இந்த ரஸ்க்ல ரெண்டு போட்டு ஃப்ரை பண்ணி
1: வச்சிருவேன்.
5: என்ன விரும்பி சாப்பிடுவேன், நல்லா இருக்கும். அது மாதிரி அதை ரிங் மாதிரி செய்து போட்டு கட் பண்ணி போட்டு பொரிச்சாலும் நல்லா இருக்கும். மற்றது உருளைக்கிழங்க இந்த குட்டி குட்டியா அரிஞ்சு போட்டு உப்பு உப்பு தண்ணியில எல்லாம் போட்டு கழுவி ரெண்டு போட்டு மிளகா பொடி எல்லாம் போட்டு நல்லெண்ணெயில ஃப்ரை பண்ணி எல்லாம் வந்தா பிறகு முட்டை ரெண்டு அடித்து ஊத்தி போட்டு மேலால ஊத்தி போட்டு பேர்ந்து அதை லோ ஃபிளேம்ல மூடி விடணும். மிளகு எல்லாம் போட்டு பேர்ந்து அதை திருப்பி கப்லட்டி போட்டுட்டு சாப்பிடணும் புட்டுக்கு.
1: ஆமா, அதுக்குள்ள வந்து நாங்கள் மஷ்ரூம் சேர்க்கலாம், கிரீன் பேப்பர்கள் மிக்ஸ் பண்ணலாம்.
5: உள்ளாக்கலாங்க அவிச்சு நல்லா மசிச்சு போட்டு அதுக்குள்ள ஒரு முட்டை வெங்காயம் பச்சை மிளகா மிளகா இதெல்லாம் போட்டு உருட்டி தட்டி போட்டு ஃப்ரை பண்ணுவா. சின்ன சின்னனா தட்டி போட்டு வடை மாதிரி தட்டி போட்டு ஃப்ரை பண்ணி வாயின அது லஞ்சுக்கு செய்வா.
1: அது ஒரு வகை கட்லெட் மாதிரி இருக்கும்,
5: கட்லெட் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அது எல்லாரும் சாப்பிடணும், அது ரைஸோட சாப்பிடறது நல்லா இருக்கும்.
1: அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வெஜிடேரியன் சைவ கட்லெட் மாதிரி இருக்கும்.
5: அது இது முட்டை போடுறது, முட்டை போடாமல்
1: செய்யாத போடாமல். ஆமா, நான் சொல்வது முட்டை போடாமல் செய்வது.
5: போட்டீங்களா? ஆனா இது முட்டை போட்டு சரசு பூசையில
1: குளிர்காலங்கள் அதுக்காண்டி தான் அந்த விரதங்களை எல்லாத்தையும் அடிக்கடி கொண்டு ஜனவரி வரைக்கும் கொண்டு விட்டது. ஏன்னா அந்த காலங்கள் எல்லாம் அசைவ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குளிர்காலங்கள் மழை காலங்கள்லாம் அது இங்கதான்
5: குளிர்காலம் இப்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான காலநிலை தானே. இல்ல குளிர்காலம் இது பகுத்ததுன்னு நம்ம நாட்டுல தானே, இங்க இருந்து இல்ல தானே. அப்ப அங்க மழை காலம் தானே, மழை காலத்துக்கு அங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த விரதங்களை அடிக்கடி எல்லா விரதத்தையும் அடுத்த அடுத்த கொண்டு வந்து விட்டது. அப்ப ஜனவரி வரைக்கும் சேர்ந்து காலநிலை மாறி இருந்தானே.
1: நன்றி செல்வி.
5: நன்றி.
1: ஆமா, உருளைக்கிழங்கில் பொரியல் செய்யலாம், அது விதம் விதமான பொரியல்கள் செய்யலாம். அந்த பொரியலுடன் வெள்ளை புட்டோட சாப்பிடும் பொழுது அது நன்றாகத்தான் இருக்கும். உண்மையில் சில பேர் அந்த பொரியலுக்குள் முட்டையெல்லாம் சேர்ப்பார்கள். முட்டை இல்லாமல் லைக் அந்த பொரியலை வந்து மஞ்சள் தூள், உப்பு மற்றும் மிளகு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் நல்லெண்ணெயில் பொரிச்சு போட்டு அதற்குள் வந்து வெங்காயம் மற்றும் மிளகாய் போட்டு குட்டி குட்டியாக சொப்பனி அதுவும் போட்டு அந்த பொரியலுடன் வெள்ளை புட்டுடன் சாப்பிடலாம். அல்லது எனக்கு அந்த நல்ல ஞாபகம் இருக்குது, என்னோடய சைல்டுஹுட்டில் இந்த ஃப்ரெண்ட் வந்து பிரெட்டுக்குள்ளே டோஸ்ட் பண்ணி மிடில் வச்சு அந்த பொரியலை மிடில் வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்பொழுது அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியெல்லாம் சாப்பிடலாம். இணைந்து சிறப்பித்த புருஷோத்தமன் இதியன் குகதா செல்வி அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒழிக்கும் பாடல் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சுஜாதாவின் குரலில்

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: தொடர்ந்து நீங்கள் ஒரு மணி வரை உங்களுக்காக தரப்படுகின்ற தலைப்பு வந்து அன்பு. அன்பு பற்றி நீங்கள் ஒரு சிறு கதை சொல்லலாம் அல்லது சிறு கவிதை சொல்லலாம். உங்களுக்கு தரப்படுகின்ற நேரம் வந்து 3 நிமிடங்களுக்குள் நீங்கள் உங்களுடைய கதையோ அல்லது கவிதையோ நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். தலைப்பு அன்பு. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காப்ரோ நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
1: அன்பு என்ற தலைப்பின்கள் ஒரு சிறு கவிதை. அன்பு என்பது இதயத்தின் மொழி. அன்பு என்பது இதயத்தின் மொழி. வார்த்தைகள் இல்லாமல் பேசும் மனதின் தொடர்பு. வார்த்தைகள் இல்லாமல் பேசும் மனதின் தொடர்பு. தூரம் இல்லாமல் இணைக்கும் உயிரின் உணர்வு. தூரம் இல்லாமல் இணைக்கும் உயிரின் உணர்வு. மறவு இல்லாமல் நினைக்கும் அன்பாய் உள்ளவர்கள் மலர்கள் போல மகிழ்ச்சியாக இருப்பார்கள், கதிரவன் போல வெப்பமாக இருப்பார்கள். அன்பாய் உள்ளவர்கள் மலர்கள் போல மகிழ்ச்சியாக இருப்பார்கள், கதிரவன் போல வெப்பமாக இருப்பார்கள், மலை போல தன்னம்பிக்கையாக இருப்பார்கள்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சோமா சேனாதி ராஜா, உமா சம்பத் மற்றும் ராணி சங்கர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA கிரெடிட்.
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: தொடர்ந்து அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜிபாலா.
4: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
5: நான் ரவி.
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க, நீங்க கதை சொல்ல போறீங்களா இல்ல கவிதை சொல்ல போகிறீர்களா?
5: இப்ப உருளைக்கிழங்கு கறிகள் எல்லாம் சாப்பிட்டு, உருளைக்கிழங்கு மசியல் வறுவல் பொரியல் எல்லாம் சாப்பிட்டு அன்பனும் கவிதை சொல்ல போறேன்.
4: கவிதை சொல்லுங்க.
5: என்னுடைய கவிதை படித்தான் போகுது.
4: சொல்லுங்க.
5: அன்பு கொண்ட உள்ளம் இறைவன் வாழும் நறுமணம் வீசும் கோயில். அன்பு கொண்ட உள்ளம் இறைவன் வாழும் நறுமணம் வீசும் கோயில். தன்னை வசமாக்கும், மற்றவனை வசமாக்கும். காயம் பட்டாலும் காயம் தாராது. நேசங்கள் எல்லாம் தாராளமாய் சொந்தமாகும். வேதனை கொண்டவர்க்கு அன்பு சேர் வார்த்தைகள் மீண்டளவைக்கும் மருந்தாகும் மனதின் புண்களுக்கு. வேதனை கொண்டவர்க்கு அன்பு சேர் வார்த்தைகள் மீண்டளவைக்கும் மருந்தாகும் மனதின் புண்களுக்கு. அன்பு கொண்டவர் என்றும் பொறுமை இழப்பதில்லை. சுயநலம் இங்கு சுத்தமாயில்லை. ஆணவம் என்றும் தலைகாட்டி நிற்பதில்லை. பாகுபாடு வேறுபாடு அன்புக்கு என்றுமே இல்லை. சாதி, மதம், மொழி, கண்டம், பால் அன்புக்கில்லை நிறம். தூய அன்பில் மிளிரும் என்றும் உயிர்கள். துயர் ஏதும் வாராமல் இப்புவி சுழல அள்ளித் தெளிப்போம் அன்பெனும் பன்னீர் துளிகளை. வேண்டப்படுவது வெட்டாமல் கொடுக்கலாம். கொடுத்து விட்டால் கொள்ளும் நெஞ்சங்கள் குதூகலிக்கும். வேண்டப்படுவது வெட்டா கொடுக்கலாம். கொடுத்து விட்டால் கொள்ளும் இதயங்கள் குதூகலிக்கும். இறைவனுக்கும் வேண்டும், இறப்போர்க்கும் வேண்டும் அன்பு ஒன்றே. இறைவனுக்கும் வேண்டும், இறப்போர்க்கும் வேண்டும் அன்பு ஒன்றே. இகம் மலரும், கண்கள் பூக்கும், உதடுகள் அழகாய் விரியும், முகம் பொலிவுறும், முழு மெருமே அழகுறும் அன்பனும் ஒரு உன்னத உணர்விலே. இகம் மலரும், கண்கள் பூக்கும், உதடுகள் அழகாய் விரியும், முகம் பொலிவுறும், முழு மெய்யுமே அழகாகும் அன்பெனுமோர் இன்ப உணர்விலே. கொட்டி நிற்போம், கொடுத்து மகிழ்வோம், பெற்று மகிழ்வோம் அன்பு ஒன்றே அகிலத்தை அழகாக்கும். கொட்டி நிற்போம், கொடுத்து மகிழ்வோம், பெற்று மகிழ்வோம் அன்பு ஒன்றே அகிலத்தை அழகாக்கும். நன்றி ராஜி.
4: வாவ், அழகான வரிகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு கவிதை. அன்பு ஒன்றே அகிலத்தை அழகாக்கும்.
5: நிச்சயமாக
4: அழகான கவிதை. வாழ்த்துக்கள்.
5: நன்றி ரஜி. நன்றி.
4: வாழ்த்துக்கள். நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
5: வாழ்த்துக்கள். நன்றி ரஜி.
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்கள். கதை சொல்ல போகிறீர்களா இல்ல கவிதை சொல்ல போகிறீர்களா?
6: கதை சொல்ல போகுது. முதல்ல ராய்பாலா, அந்த கவிதை நல்லா இருந்தது, ஆனா சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு நன்றி சொல்லாம போறேன். ஓ ராய்பாலா, அந்த பேர பிள்ளைக்கு தாரதாக்கு இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சுவாமிகள் எங்களுக்கு ரெண்டு பேர பிள்ளைகள் அந்த பேயில இருக்கணும் மார்ச் மாசத்துக்கு வெயிட்டிங். நான் இன்றைக்கு அன்பை பற்றி நான் சொல்லி எல்லோரோடையும் நாங்கள் அன்பாகவும் பண்பாகவும் இருக்க வேண்டும்.
4: கண்டிப்பா
6: சண்டை பிடிக்க கூடாது, கோபம் போட்டி பொறாமை இல்லாமல் அதைத்தான் சொல்றது. அன்பிக்கும் உண்டோ அடைக்கின்றால் ஆறுகளர் கண்ணீர் பூசல் தரும் என்று அதுதான் சொல்லிக்கொண்டு நான் ராய்பாலாக விஷ் பண்றதுக்காக நல்ல நிகழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள். உங்களை நாளை சந்திப்போம்.
4: சிறப்பு மிக்க நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், நான் பிரசோதன் ஜாயத்ரன்.
4: சொல்லுங்க.
7: நானும் மகிழ்ச்சியாக. நன்றி. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சொல்லுங்க.
7: நான் வந்து முதலாவது முதல்ல அம்மாவை வணங்கி போட்டு, அம்மா தான் இந்த இதயத்துல அன்பின் படிவமா இருக்கிறோம். அதே மாதிரி நான் சொல்லப்படுற கவிதை வந்து அன்பே சிவம். அதே போல உங்களோட கவிதை நல்ல சிறப்பா இருந்தது, நல்ல அன்பை பிடி எடுத்து சொன்னீங்க. அதே போல ராய்வாலான்னா நினைப்போம் சொல்றதா ஒரு பெரிய மகா சமுத்திரம் என்று சொல்லி அந்த அந்த சமுத்திரமும் நல்லா இருந்தது. நான் ஒரு கவிதை அன்பை பற்றி சொல்றேன்.
4: சொல்லுங்க.
7: அன்பே சிவம், ஆவிய மந்தவமில்லா பேரொழியாய் அருவமாய் அகிலமாலும் பரம்பொருள் வடிவங்கள் கடந்து அன்பின் வடிவமே இறைவன். அன்பிற்கு தனித்தொரு உருவமில்லை, நம் நெஞ்சில் சுடர்படும் தெய்வீக தத்துவம் அன்பு. வார்த்தைகள் கடந்து வரமாய் வந்து வாழ்வின் ஆக சிறந்த பொருளாக மாறுவதே அன்பு. முகவரி தேடாமல், முகத்தின் அழகினில் மயங்காமல், அகத்தின் ஆன்மா பற்று வைப்பதே தூய்மையான அன்பு. முகவரிகள் தேடாமல், முகத்தினில் அழகினில் மயங்காமல், அகத்தினில் ஆன்மா பற்று வைப்பதே உண்மையான அன்பு. அன்புக்கு இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் வடிவமே இல்லை, இங்கு அனைத்தும் அன்பில் தான் சங்கமிக்கிறது. அதனால் தானே அன்பை அளந்திட எந்த கருவிகளும் இல்லை. இது ஒரு அன்பு அருவி, உண்மையான இதயங்கள் மீது ஓயாமல் கொட்டும். மலையில் தோண்டி தடகளை தகத்து கடலில் கலந்திடும் வற்றாத நரி போல மங்காது அழகிய ஜீவ நரியாய் உள்ளத்தில் வாழும் அன்பு. இதயத்தின் ஆழத்தில் படர்ந்திருக்கும் இருளை நீக்கி நெஞ்சிலில் சுழற்பட்டு கொண்டே இயங்கும் தெய்வீக தீபம் அன்பு. எவ்வளவு கோபத்தையும் மறக்க வைக்கும் மகா சக்தி அன்பு. எவ்வளவு கோபத்தையும் மறக்க வைக்கும் மகா சக்தி அன்பு. அன்பில் பணிவு மட்டுமே உயிர்த்தலும் பாசம் இங்கே வேறாக வாழும். அன்பில் பணிவு மட்டுமே உயிர்த்தலும் பாசமே இங்கே வேறாக வாழும். நெஞ்சார ஒருவரை நினைத்து விட்டால் காலங்கள் கடந்து வந்த பேரன்பு அழிவதில்லை. காலத்தின் சுழற்சியின் விதியின் பாதையில் துரபஸ்தமாக அன்புகள் பிரிந்து போனாலும் என்றுமே பிரியம் கொண்டாது. நினைத்தாலே நினைவு நித்த நினைவுகளில் வாழும். நினைத்தாலே உதட்டில் நித்திய புன்னகை மலரும். நினைத்தாலே உதட்டில் நித்திய புன்னகை மலரும். அன்புக்கு எல்லைகள் இல்லை, அன்பால் தொல்லைகளும் இல்லை. பேசுவதற்கு உலக மொழிகள் எதுவும் கற்கவும் தேவையில்லை, ஏனெனில் எல்லாம் அன்பின் வடிவமே. உடல்கள் தூரமாய் இருந்தாலும் இதயங்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் மௌன பாசை அன்பு. உருவங்கள் மறைந்தாலும் உணர்வுகள் என்றும் அழியாது. ஆன்மாவோடு கலந்த நம் அன்பு காலங்கள் தாண்டியும் பிரியாது. இது என்றும் வாழும் நித்தியமானது, பிரபஞ்சம் கடந்தும் நிலைத்துக்கும் பேரன்பானது. நன்றி.
4: அழகான ஒரு கவிதை, நிறைய நல்ல வரிகள் நிறைந்த ஒரு அழகான கவிதை. வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
7: மிக்க நன்றி. முதலாவது நான் இங்க திருப்பம் இருக்கா சொல்றேன், நான் 3 வருஷமா ரைவாலான்னா குருவா சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். அவர் வந்ததுமே எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு குருவும் சீடனும் வந்தமா இருக்கும். ஒரு அப்படி ஒரு ஒரு படைப்பாளி. அவருக்கும் இந்த நேரத்தை மீண்டும் நன்றி. உங்களுக்கு
4: நல்லது இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
7: நன்றி, நன்றி,
4: நன்றி. ஆமாம், இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த ரவிபாலா, இதயன் மற்றும் புருஷோத்தமன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு.
8: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
9: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
8: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
9: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
8: சுகந்தன், 416-540-6269.
9: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
10: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 Little Road ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com. அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
11: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளி கிடுகாஸ் போயிட்டு.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
12: GTE Mississauga-வில் யோகியன் அசோசியேட்ஸ் அக்கவுண்டிங் சொல்யூஷன். புதிதாக பிசினஸ் ஆரம்பிக்கின்றீர்களா?

உலகத்தர நிர்ணய தினம் 1970 முதல் கொண்டாடப்படுகின்றது. நுகர்வோருக்கு தரமான பொருட்களை வழங்க வேண்டும், தரமான பொருட்களை உலகை காக்கும் என தர நிர்ணய அமைப்பு கூறுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் இன்றைய தினம் உலக உறுப்புகள் தானம் மற்றும் சிகிச்சை தினமாகவும் கொண்டாடுகின்றார்கள். நாம் இறந்த பிறகு ஒருவரை வாழ வைப்பது என்பது உடல் உறுப்புகள் தானம் செய்வதன் மூலம் நடக்கின்றது. ஒருவர் இறப்பதற்கு மேற்பட்ட உறுப்புகளை தானமாக வழங்கலாம். ஒருவர் 20 மேற்பட்ட உறுப்புகளை தாங்கள் தானமாக வழங்கலாம். இறந்த பிறகு யாருக்கும் பயன்படாது போகின்ற உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் பலரை வாழ வைக்கலாம். உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தி 2005 இத்தினம் கொண்டாடப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இணைய விரும்பி இணைய முடியாமல் தவித்த நேயர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: GT Brokers.ca
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: Screamers, dare to face your fears.
4: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவற விடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
5: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
6: Everlasting Travels and Tours.
5: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
6: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
5: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
6: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
5: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
6: 416-723-7387.
5: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
6: உத்தரவாதம் வழங்கப்படும்.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
8: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 20 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சோமா சேனாதி ராஜா, உமா சம்பத் மற்றும் ராணி சங்கர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா? நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
6: என்ன யோசினே?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
11: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
12: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 vkrh.com.
5: வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9 ஃபுட் சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
6: Everything okay, no problem indigenam
7: bar kalamu closing da adikira nadi
8: customer you're trying to reach is not available.
9: Pradeep Selvam, first and second mortgage refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selutti kondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum, call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
6: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
7: செல்லம் இல்லடா, செல்வம்.
6: சரி சரி.
10: பொன்மனச்சும்மல், ஏழைகளின் இதய தெய்வம், எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110, November 6 வெள்ளி மாலை 7 ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
11: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
12: Working for you.
11: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
12: Working for you.

0: முதல் HD தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள், சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 647-947-2864.
4: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 41, கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸை பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 1775.
2: JB Transportil anubhavamulla AZ drivers kana vele vaippu Texas matum California runs ku team drivers ku mile ondrukku 70 cents solo USA drivers ku mile ondrukku 60 cents kurindathu oru varada truck driving anubhavam avasiyam dedicated lots weekly pay indre thorbu kollungal JB Transport 30 Lethbridge Drive Brampton 647-574-3547 647-574-3547. சித்ரா செல்வநாதன் வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை, உடனே தொடர்பு கொள்ளுங்கள். சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
6: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
5: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
8: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஜி, இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 20 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சோமா சேனாதிராஜா, உமா சம்பத் மற்றும் ராணி சங்கர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
1: 3344 talentaacademy.ca. டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று அக்டோபர் மாதம் 14 தேதி புதன்கிழமை. மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்பொழுது முதல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 5 தொடக்கம் 6 வரை நேர்களது விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து 6 தொடக்கம் 7 வரை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று அமெரிக்க தொடர் மற்றும் ஊர் உறவு நிகழ்ச்சி என்று பல்சுவை கதம்ப நிகழ்ச்சிகளாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் விளையாட்டுச் செய்திகளும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 7 தொடக்கம் 8 வரை நேர்கள் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். திரை இசை பாடல்களில் வருகின்ற பல்வேறு விதமான சுவையான வினாக்கள் மற்றும் விடைகளுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். 8 தொடக்கம் 9 வரை வழமை போல் பிரதி புதன்தோறும் இரவு 8 தொடக்கம் 9 வரை உங்களை மகிழ்விக்க வருகின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றைய நாளிலும் இடம்பெற காத்திருக்கின்றது. நேர்களும் இணைந்திருங்கள். 416-6442-222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து பேசலாம். 101.3 CMR தமிழ் HD அலைவரிசைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: அரச பயங்கரவாதம் இனியும் வேண்டாம் என்பதை வலியுறுத்தியும் இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யக்கோரியும் கொழும்பில்

0: ஒட்டும் மலையிலும் பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கான ஏபஸ் விமான குழுவினவின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் மற்றும் பணமோசடி தொடர்பான வழக்கின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதால் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே உட்பட்ட மூவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் திக்கம் படிசாலையை மீள இயக்கி ஏற்றுமதியை இலக்காக கொண்ட உற்பத்தி நிலையமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சே தொடர்பில் சர்வதேச காவல்துறை ஊடாக எச்சரிக்கை அறிவித்தலை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சுவையூட்டப்பட்ட பாக்கு சார்ந்த உற்பத்திகளை பயன்படுத்துவதனால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் வாய்ப்புற்று நோய் மற்றும் அதன் ஆரம்பகட்ட அறிகுறிகளுக்கு உள்ளாகும் போக்கு அதிகரித்து வருவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பீடாதிபதி தெரிவித்துள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நேற்று தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட கரப்பாம்பூச்சி கட்சி நிர்வாகிகளை 5 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், பாலதண்டாயுதம் கார்த்திகேயன் ஆகியோரை புதிய நீதிபதிகளாக நியமனம் செய்து இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டிருக்கின்றார். புதிய நீதிபதிகளுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பான அவதூறு வழக்கில் மகாராஷ்டிரா விசாரணை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கோவிட்-19 தடுப்பூசி கொள்கையிலிருந்து மத ரீதியிலான விலக்கு கோரியமை நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஊதியமில்லா விடுப்பில் அனுப்பப்பட்ட கிறிஸ்தவ ஊழியருக்கு தொழிலாளர் வாரியம் $5,000 இழப்பீடு வழங்கியுள்ளது. ஒட்டோவாவை தளமாக கொண்ட டொமினியன் டைனமிக்ஸ் என்ற பாதுகாப்பு நிறுவனம் யுக்ரைனிய ரோபோட்டிக்ஸ் நிறுவனமான டென்கோருடன் இணைந்து அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் கனடாவில் தனது தரைவழி ட்ரோன் வளங்களை தயாரிக்க திட்டமிட்டிருக்கின்றது. டொரண்டோவில் பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்ற மாபெரும் தங்க கொள்ளை சம்பவத்தின் முக்கிய நபர் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வதற்கு முன்பு தங்கத்தில் சிலவற்றை உருக்கி விற்றதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். போப் லியோவுக்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக வத்திகான் தெரிவித்திருக்கின்றது. தற்பொழுது இங்கிலாந்தில் சுதந்திரமாக இருக்கும் ரோச்டேல் சிறுவர் பாலியல் வன்கொடுமை கும்பலின் தலைவரான ஷபீர் அகமதுவை பாகிஸ்தான் திரும்ப பெற்றுக் கொள்ளாவிட்டால் விமான பயணத்திற்கும் விசாக்களுக்கும் தடை விதிக்கப்படும் என்று இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நைஜல் ஃபரேஜ் தெரிவித்திருக்கின்றார். அதிக எரிசக்தி செலவுகள் அமெரிக்க குடும்பங்கள் மற்றும் வணிகங்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவதனால் எரிபொருள் விநியோகத்தை அதிகரிக்க பனிப்போர்கால சட்டத்தை பயன்படுத்தி டெக்சாஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை விரிவுபடுத்த டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கின்றது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகள் உட்பட $5 பில்லியனுக்கும் அதிகமான சந்தேகத்துக்கிடமான பண பரிவர்த்தனைகளை கண்டறிந்து அறிக்கை செய்வதில் ஏற்பட்ட குறைபாடுகளுக்காக பேங்க் ஆஃப் அமெரிக்கா மீது அமெரிக்க ஒழுங்குமுறை அதிகாரிகள் $1.21 பில்லியனுக்கும் அதிகமான அபராதத்தை விதித்துள்ளனர்.
1: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் HD-யின் மாலை நேர ஒளிபரப்பு. நேர்களே, இந்த வாய்ப்பு என்பதை நீங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு என்பது மிக முக்கியம். இந்த வாய்ப்பை இந்த வடை இருக்குதானே உணவு, அதேபோல் பீட்சா, இந்த பீட்சாவையும் வடையையும் வைத்து நீங்கள் இந்த வாய்ப்புக்கு ஒரு பழமொழி சொல்ல வேண்டும். முடியுமா உங்களால்? வடையையும் பீட்சாவை, வடை என்ற ஒரு பாரம்பரிய உணவையும் நவீன உணவு மாதிரி பீட்சா இருக்கின்றது, இந்த பீட்சாவையும் வைத்து உங்களால் இயன்ற ஒரு பழமொழி சொல்ல முடியுமா? முயற்சித்து பாருங்கள். உங்கள் கற்பனை சிறகுகளை அப்படியே பறக்க விடுங்கள்.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ
1: பொதுவாக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த வாய்ப்பு என்பது மிக அவசியம். அந்த வாய்ப்புகள் சரியாக எங்களுக்கு அமைந்துவிட்டால் வாழ்க்கை மிக வெற்றிகரமானதாக மாறிவிடும். பொதுவாக எங்களது பல்வேறு விதமான முயற்சிகளுக்கும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களுக்கும் வாய்ப்புகள் தான் மிக அவசியம். இந்த வாய்ப்புகள் பற்றி பல்வேறு விதமான சிந்தனைகள், கவிதைகள், பழமொழிகள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையவோ அல்லது முன்னேறவோ கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் அல்லது சூழ்நிலை தான் இந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பல பழமொழிகள், பல்வேறு விதமான கதைகள் மூலம் வாய்ப்பு பற்றி பல்வேறு சிந்தனைகளை சொல்வோம். இன்று இந்த வடை என்ற ஒன்று உணவு இருக்கின்றது, அதேபோல் பீட்சா என்ற உணவு இருக்கின்றது. இந்த இரண்டையும் வாய்ப்புக்கு தொடர்படுத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? முயற்சி செய்து பாருங்கள். சந்தர்ப்பம், ஆதாயம் அல்லது ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழி, இதற்கு வாய்ப்பு அவசியம். அது கல்வி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, வணிக வாய்ப்பு என்று பல வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுக்கு வாழ்க்கையில் இப்படி வாய்ப்புகள் பல கிடைத்து தான் இன்றைக்கு வாழ்க்கையில் நீங்கள் உன்னத நிலையில் இருக்கிறீர்கள். அந்த உன்னத நிலைக்கு வாய்ப்புகள் மிக அவசியம். உங்களது வாய்ப்புகள் எப்படி? இந்த வடை பீட்சா இரண்டையும் வைத்து வாய்ப்பு பற்றி ஒரு பேச்சு, ஒரு சொல்லு, ஒரு கதை அல்லது ஒரு சிறிய வாசகம் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
3: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
4: Everlasting Travels and Tours
3: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
5: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
3: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
5: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
3: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
5: 416-723-7387.
3: வாராந்த கொடுப்பனவளில் கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
5: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
6: வணக்கம், நான் உங்கள் பின்னணி பாடகி சுருமுகி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD.
7: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: இன்று 14 தேதி அக்டோபர் மாதம் 2026 ஆண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேயர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நேயர்கள் இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவது நேயரை இணைக்க இருக்கின்றோம்.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்
1: மாலை. வணக்கம் வாசன். சுதா.
0: சுதா மாலை வணக்கம். நலம் சுதா, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: நானும் என்னால தெரிஞ்ச ஒரு ரெண்டும் பட்டம் போனது. அந்த இது சின்ன பட்டம், அது பெரிய பட்டம்.
0: ஓ அருமை. சரி, நன்றி. என்ன பாடல் உங்களை?
1: பாட்டு வந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் அந்த பாட்டு.
0: சரி, பாடல் ஒழிக்கும். நன்றி சுதா, நிகழ்ச்சி எழுந்தமைக்கு.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 5:19. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
0: நேர்களை, இந்த காலை ஒரு நல்ல செய்தியுடன் நாங்கள் விழித்தெழுந்தோம். அதிகாலை சிஎம்ஆர் 5 செய்திகளில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அனோஜன் சிவராஜாவுக்கு மரண தண்டனையிலிருந்து சவுதி அரேபியா விடுதலை கொடுத்தது என்ற அந்த செய்தி மகிழ்ச்சியை தந்தாலும், பொதுவாக இந்த மரண தண்டனை அச்சுறுத்தலை எதிர்நோக்கியிருந்த கல்முனை நட்பட்டியைச் சேர்ந்த சிவராஜ் அனோஜனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை தளர்த்தப்பட்டுள்ளதாக பிரதி வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் அருண் கேமச்சந்திர தொலைபேசி ஊடாக, பல்வேறு விதமான சமூக வலைத்தளங்கள் ஊடாக செய்திகள் வெளிவரவதற்கு முன்னர் அவர்களது குடும்பத்துக்கு அந்த செய்தியை அறிவித்திருக்கின்றார். எனினும் எதிர்வரும் அக்டோபர் 17 இடம்பெறவுள்ள வழக்கு விசாரணையின் பின்னரே முழுமையான நீதி கிடைக்கும் என்று தெரிய வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபிய நீதிமன்றத்தினால் அனோஜனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை தளர்த்தப்பட்டதாக வெளியாகும் செய்திகள் குறித்து இவ்வாறு குடும்பத்தினர் தெரிவித்திருக்கும் அதே வேளை, அடுத்து அந்த மரண தண்டனைக்கு பதிலாக என்ன தண்டனை போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இப்பொழுது குடும்பத்தினர் 17 வரை காத்திருக்க வேண்டி இருக்கின்றது என்றும், பொதுவாக இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அனோஜனது விடுதலைக்காக தாம் தொடர்ச்சியாக சவுதி அரேபியா அரசாங்கத்துடன் தம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள இருப்பதாகவும் இந்த வேளையில் தனது கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.

0: வணக்கம், நான் உங்கள் பின்னணி பாடகி சுருமுகி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி.
1: நேர்கள், இன்று கொழும்பில் இன்று 14ஆம் தேதி இரவு பெய்து வரும் மிக கடுமையான மழையையும் நள்ளிரவு கார் இருளையும் பொருட்படுத்தாமல் நூற்றுக்கணக்கான மருத்துவ பல்கலைக்கழக மாணவர்கள் கொழும்பின் முக்கிய வீதிகளை முற்றுகையிட்டு தீவிர எதிர்பார்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்றது. அரசு மருத்துவக் கல்லூரிகளின் தரம் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி நிறுவனங்கள் தொடர்பான நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி இந்த திடீர் இரவு நேர போராட்டம் கொழும்பில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: Veggies fresha, price besta, delivery fasta. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery.
3: 9699 James Street, Maple.
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் free home delivery. maplegroceries.ca
4: 905-417-6069.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். Dixian Dundas, 1450 Dundas Street East, Mississauga. Akshaya's Fashion, 905-306-7052.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நீர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம். இது மாதவன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் மாதவன். நன்றி. நீங்கள் எப்படி?
1: நாம நலமா இருக்கோம். எல்லாரும் நவராத்திரியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பாட்டை கேட்க பீட்சாக்கும் வடைக்கும் எனக்கு என்ன தொடர்பு உண்மைக்கும் எனக்கு தெரியாது. ஒன்று எண்ணெய்க்க கொதிக்கும், ஒன்று சீஸ்ல அவ்வளவு வந்து
0: இல்ல. நான் வாய்ப்புகளோட தொடர்புபடுத்தி அதை சொல்ல சொன்னேன். சரி, பரவாயில்லை, உங்களுக்கு அது பிடிபடையில. நன்றி. நன்றி. என்ன பாடல்?
1: பாடல் வந்து ஸ்ரீதேவி என்பவர்கள் அருள் செய்யவா.
0: சரி, பாடல் ஒலிக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு

0: ஜேசுதாஸ் குரலில் அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 5:28. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் மாலை நேர தமிழ் எக்ஸ்பிரஸ் ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நேர்களது விருப்ப பாடல்கள் 6 மணி வரை கேட்டு மகிழலாம். இந்த நாளிலே கனடாவில் மளிகைப் பொருட்களின் விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக கனடாவில் மளிகைப் பொருட்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் காலநிலை மாற்றம், உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு மற்றும் விநியோக சங்கிலி தடைகள் காரணமாக குளிர்காலத்தில் உணவுப் பொருட்களின் விலை மேலும் 4% முதல் 6% வரை உயரக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். சமீபத்திய கனடா ஃபுட் ப்ரைஸ் ரிப்போர்ட் அறிக்கையின்படி விலையேற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய 5 முக்கிய மளிகைப் பொருட்கள் பற்றி பேசப்படுகின்றது. 1. மாட்டிறைச்சி மற்றும் இறைச்சி வகைகள். மளிகை பட்டியலில் மிக கடுமையான விலையேற்றத்தை சந்திக்கவிருக்கும் இறைச்சி வகைகளாகும் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் கோழி இறைச்சி, தக்காளி மற்றும் புதிய காய்கறிகள், பேக்கரி பொருட்கள், விநியோகச் சங்கிலியில் ஏற்பட்டுள்ள செலவினங்கள் மற்றும் மாவு போன்ற பொருட்களின் விலை உயர்வால் ரொட்டி உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலைகள் 2% முதல் 4% வரை உயரலாம் என்றும், பால் மற்றும் முட்டை உற்பத்தி செலவுகளும் பண்ணை பராமரிப்பு செலவுகள் அதிகரித்ததால் பால் பொருட்கள் மற்றும் முட்டை விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. டீசல் விலை உயர்வு, காலநிலை மாற்றம் போன்றவற்றால் இவ்வாறான விலை உயர்வுகள் தொடர்பான அபாய எச்சரிக்கைகள் தொடர்ச்சியாக விடப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. நேர்களே, நேரம் சரியாக 5:30.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753.
0: நேர்களை, இந்த வாய்ப்புகள் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது வாழ்க்கையில் வெற்றி இலகுவாகி விடுகிறது. இந்த வாய்ப்புகளை இந்த வடை, பீட்சா இவற்றை தொடர்படுத்தி இந்த வாய்ப்புக்கு ஒரு ஏதாவது ஒரு சின்ன வாசகம் சொல்லுமாறு கேட்டிருந்தேன். கொஞ்சம் அதை இன்னும் ஒரு இலகுபடுத்துவதற்காக இந்த காக்கா கதை இருக்குத்தானே, காக்கா கதை, வடைக்கதை, அதையும் பீட்சாவையும் தொடர்படுத்தி சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம் வாசன், எப்படி நலமா இருக்கிறீங்களோ?
0: நலம் இதே, நன்றி. நீங்கள் எப்படி?
3: நலமாக இருக்கிறீங்களோ, நன்றி. நான் இன்றைக்கு நீங்க கேட்டதுக்கு இந்த மூலையில் நீங்க ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள ரெண்டே பிசாவையும் விட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள எனக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை இந்த மாதிரி படுது. சரியோ தெரியாது.
0: சரி, என்ன பாடல் இது?
3: இதுக்கு குளிச்சா குட்டாளம் கும்பிட்டா அந்த பாடல் இதுல அது படத்துல இருந்து கேட்கலாமா?
0: பாடல் ஒழிக்கிறது. நன்றி இதே, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு.

0: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
1: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்குட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
3: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: keep listening to CMR Tamil HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 Sahaja.
2: Screamers, dare to face your fears.
1: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
3: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கள்? நன்றி. என்ன பாடல் மூர்த்தி?
1: எனக்கு என் கண்மணி என் காதல் அந்த
0: பாடல் வரும். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. ஆமாம், நேர்களை இப்பொழுது கனேடிய பிரபல ஒரு பிரபல பாடகர் அமெரிக்க குடிமகனாக அமெரிக்க குடியுரிமையை பெற்றிருக்கின்றார். பல்வேறு இசை சாதனைகளை படைத்தவர். மிக நீண்ட காலமாக அமெரிக்காவில் வாழ்ந்து வருபவர். கனேடிய மற்றும் சர்வதேச இசை உலகில் புகழ்பெற்ற பாடகியுமாக விளங்குகின்ற பாடலாசிரியரும் ஜோனி மிட்சர் அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க குடியுரிமையை பெற்றிருக்கின்றார். அமெரிக்காவின் பல தசாப்தங்களாக வாழ்ந்து வரும் 82 வயதான இந்த இசை என்ன சொல்வது, இசையில் தனக்கென்று இடம் பிடித்த சமீபத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற சிறப்பு சடங்கில் அமெரிக்க குடிமகனாக சத்தியப்பிரமாணம் செய்திருக்கின்றார். அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிபெயர்வு சேவைகள் அமைப்பு ஜோனி மிட்சல் தங்களது லாஸ் ஏஞ்சல்ஸ் அலுவலகத்தில் குடியுரிமை பிரமாணம் எடுக்கும் புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருக்கின்றார்கள். கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் பிறந்து சஸ்கச்சானில் வளர்ந்த ஜோனி 1960களின் பிற்பகுதியில் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார். எனினும் தற்போது அமெரிக்க குடியுரிமை பெற்றாலும் அவர் தனது கனேடிய குடியுரிமையையும் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வார் என்று சொல்லப்படுகின்றது. இரட்டை குடியுரிமை பெற்று பல தமிழ் மக்கள் வாழ்வது போல இவரும் இப்போது இரட்டை குடியுரிமை, கனேடிய மற்றும் அமெரிக்க குடியுரிமையை பெற்றிருக்கின்றார்கள்.

0: அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 5:45 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். அத்தனை நேர்களை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம்.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: listening to CMR Tamil HD.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: வணக்கம், நான் உங்கள் பின்னணி பாடகி சுருமுகி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD.
5: நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் HD-யின் மாலை நேர ஒளிபரப்பு. இந்த வேளையில் நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். உங்களது பாடல்கள் தொடர்ச்சியாக நாங்கள் தெரிவு செய்து எங்களது தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம்.
6: GTA விசுசாகாவில் யோகியன் அசோசியேட்ஸ் அக்கவுண்டிங் சொல்யூஷன். புதிதாக பிசினஸ் ஆரம்பிக்கின்றீர்களா? உங்கள் அக்கவுண்டிங் மற்றும் டாக்ஸ் தேவைகளுக்கு 905-277-5996. 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிசினஸ் டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கோபரேஷன் செட்டப், GST, HST, பேரோல், புக் கீப்பிங், கோர்பரேட் டாக்ஸ், பர்சனல் டாக்ஸ், CRA டாக்ஸ் ஆடிட் ரிவ்யூ, நியூ ஹவுசிங் ரிபேட், ட்ராக்கிங், ரெஸ்டோரன்ட்ஸ், கேஸ் ஸ்டேஷன்ஸ் மற்றும் அனைத்து ப்ரொஃபஷனல் பிசினஸ் டாக்ஸ் சேவைகளுக்கும் யோகியன் அசோசியேட்ஸ். 905-277-5996.
7: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.

0: நிகழ்ச்சியில் இப்பொழுது அடுத்த நேரை இணைக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் மாஸ்டர், நான் நம்பி அழைக்கிறேன்.
0: ஓ வாங்கோ நம்பிராஸ் ஐயா, இப்படி இருக்கிறீர்கள், நிலைமை இருக்கிறீங்களா? நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்ன?
1: நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் உண்மையா?
0: இன்றைத்தான் நேயர்களே, அல்லது காலையில வந்துட்டீங்களா?
1: இல்ல இல்ல, வந்திருக்கிறேன்னு இன்னைக்கு வேற இல்ல, நேற்றைக்கு வந்து நானாக்கும் அவருக்கு ஓட் போடுறதுக்கு அந்த பாட்டுக்கு.
0: சரி சரி சரி,
1: மற்றும்படி வேற இல்ல.
0: சரி சரி,
1: எனக்கு என்ன தேவை என்று சொல்லினால் சுயமாற மறக்கிறாரு.
0: உங்களை நேர்கள் மறக்க மாட்டோம், எல்லா நேர்களும் உங்களை விசாரிச்சபடி
1: உயிரோட கலந்ததான் சுயமார். அப்ப எனக்கு வந்து என்னால பாடல் தெரிவு என்னால தெரியலாட்டியும் உங்கள் தெரிவில் எனக்காக ஒரு பாடல்,
0: நல்ல ஒரு பாடல் நான் உங்கள் பேரில் போடுவேன். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கீங்க?
0: நலம் செல்வகுமார், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: எனக்கு
0: ஒரு பாடல் வந்து அந்த பாடல் அந்த பழைய இசைத்தட்டு இருந்தா அது எல்லாம் தேஞ்சு சுக்குநூறாம் வரை கேக்குறது என்ன தொடர்ந்து செல்வகுமார். தெரியும் தெரியும். நன்றி நன்றி செல்வகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் வாசன், அமீரா பேசுறேன்.
0: மீரா சொல்லுங்கள்.
3: எனக்கு எஜமான் படத்துல இருந்து ஒரு நாளும் உன்னை மறவாத.
0: எஜமான் படத்துல இருந்து ஒரு நாளும் உன்னை மறவாத பிரியாத வரம்பு.
3: வாய்ப்பு இருந்தா வடைய சுடலாம், பீசா சுட முடியாது. பாட்டிக்கிட்ட இருந்து வடையும் சுடவும் செய்யலாம்.
0: நல்லது, நன்றி மீரா, அதை மறக்காம சொல்லிடுறீங்க, எல்லாரும் மறந்துட்டோம்.
4: இது
0: ரமேஷ் வந்தா தான் ஒரு நல்ல நகைச்சுவையான கதை என்று சொல்லுவார். பாப்போம், ரமேஷ் வருவேன் நினைக்கிறேன். வாய்ப்புக்கும் பீட்சாவுக்கும் என்ன தொடர்பு என்றதுதான் கேள்வி. பாப்பா சொல்லினு என்ன பாடல் கண்ணன்?
4: இன்னைக்கு வந்து பாம்பேல இருந்து ஒரு பாட்டு ஒன்று போடுங்க, பெரிய பாட்டா சின்ன பாட்டா ஒன்று போடுங்க.
0: நல்ல பாடல் ஒன்று போடுறேன், நீண்ட ஆழம் ஒழிக்காத.
4: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
5: வடகிழக்கு முதல் வட கிடக்கும் போது பசி இல்லைன்றவன், பிஸ்வா கிடைக்கும் போது பசி பசி என்று நிற்பானாம். இன்னொரு விதமாக சொன்னா, வட கிடைக்கும் போது வேப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ, பிஸ்வா வரும் உண்டு காத்திருக்காதீங்கோ.
0: சூப்பர் சூப்பர்.
5: நீங்க காக்காவோட சொன்ன காக்காது பழைய கதை, இப்ப புதுக்கதை பிசா ரெண்டாவது காக்கா நெறிட்ட கொடுக்காது, நான் கவனமா வச்சிருக்கேன்.
0: கணக்க இருக்கு நிறைய சொல்றீங்க வெண்பா, நல்ல தேடல் வெண்பா. ஒரு விஷயத்த சொன்னா அது ஒரு சீரியஸா தேடி எல்லாம் கொண்டுருவீங்க, நல்ல விஷயம். என்ன பாடல் வெண்பா?
5: எனக்கு நான் நீ படத்துல வீசும் வெளிச்சத்தில்.
0: வீசும் வெளிச்சத்தில் நல்ல படம் அந்த நான் நீ படம், திரும்ப திரும்ப பார்க்கலாம். என்ன ஜோதி மேலர் திரைப்படத்தில் வெண்ணிலா முகம் பாடுது என்ன? நல்லது. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு பாலா, உங்களுக்கு எதுவும் இருக்கா பீட்சா வடையோட வாய்ப்புகளை தொடர்புடுத்த?
6: கொஞ்சம்
0: சரி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் காந்தி.
0: காந்தி வணக்கம், வாங்கோ.
6: எனக்கு வந்து தர்ம பத்மினி படத்தில் நான் தேடும் செவ்வந்தி பூ.
0: தர்ம பத்மினி திரைப்படத்தில் நான் தேடும் செவ்வந்தி பூ. நாங்களும் தேடுறோம் கனகாலம் காணையில. நான் தேடும் செவ்வந்தி பூ. சரி,
6: நீங்க அது வடக்கால சொன்னீங்க, வடைய வந்து சூடா சாப்பிடுறது போட்டு எண்ணெயில இருந்து சாப்பிட்டா எப்படி ஆகும்?
0: ஓ,
6: வாய அவிஞ்சி போயிடும்.
0: ஓ, இல்ல, நான் வாய்ப்புகள் வாய்ப்புகளை பற்றி தான் பேசுறேன் முதல்ல. வாய்ப்புகள் வந்து நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம், தவம் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலம். தவம் என்ன ஸ்தவம்? நல, நன்றி. நீங்கள் எப்படி?
7: நாங்க வந்து நல்ல நலமா இருக்கோம். அந்த வடக்கல்வி என்னன்ற குயிக்கா சொல்லுங்க. அந்த 11 இருக்கு.
0: இல்ல இல்ல, அது குயிக்கா சொல்ல இல்ல, நீங்க தெரியாட்டி விடுங்க. தவம் என்ன பாரு,
7: அந்தமான் காதலி படத்திலிருந்து பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம் அந்த பாடல்.
0: சரி, நன்றி. தவம் பணம் என்னடா பணம் பணம் பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இருந்த நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். மனிதனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது அந்த வாய்ப்புகள்லாம் வைத்துக் கொண்டு மனிதன் முன்னேறான் வாழ்க்கையில. அது கல்வியா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வணிகமா இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். எல்லாம் வாய்ப்புகள் சரி வரும். ஒரு திறமையாக திறமையை வழிகாட்டுறதுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகளை நான் ஒரு ரெண்டு உணவை வச்சு அதுக்கு ஒரு கதை சொல்ல சொல்லி கேட்டேன். வடையை பீட்சாவை வைத்து கொண்டு வாய்ப்புகளுக்கு ஒரு கதை சொல்ல சொல்லி தான் கேட்டது. யாரும் கொஞ்சம் வெண்பா கொஞ்சம் கிட்ட வந்த மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி இதுவரையில உச்சத்தை தொடையில பார்ப்போம். ரமேஷ் தொடுவரான்.
8: நான் மூணு வாய்ப்புன்னு மூணு தொடர்புப்படித்தான் சொல்றேன். பாடல் வந்து கடல் மீன்கள் படத்திலிருந்து தாளாட்டுதே வேணும். அதாவது வாய்ப்புகள் வந்து ஆபீஸ் எல்லாம் இந்த இளம் பெண்களை வச்சு நிறைய வாய்ப்புகள் வேலைகள் கிடைக்கும். அது மாதிரிதான் வடை வந்து பாட்டி சொல்றது, வாய்ப்பெண் வந்து பாட்டியோட பொண்ணு சொல்றது, பீசா வந்து பாட்டியோட பேத்தி சொல்றது. சோ பேத்தி இருக்கிற மட்டும் எல்லாம் கவர்ச்சி இருக்கும். இந்த மாதிரிதான் வாய்ப்பு தெரியும். நன்றி, வணக்கம்.
0: நாங்கள் தாளாட்டுதே வானத்தோட நிற்போம். நன்றி ரமேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம்.
0: உங்களோட நீங்க தேடின அந்த ஆர்வலர் வந்துட்டார், நேயர் வந்துட்டார் நிகழ்ச்சி.
9: நான் கேட்டு கொண்டிருந்தேன், எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
0: நான் அவருக்கு ஓஃபிஆர்லையும் சொல்லி பிற காற்றலையிலையும் சொன்னான். இப்படி நிசா அடிக்கடி விசாரிக்க பல நேயர்கள் விசாரிக்கிறவன் நீங்கள் காற்றலையிலேயே வந்து விசாரிப்பீர்கள்.
9: எனக்கு என்ன வராத நீயர்கள் லிஸ்டில் என்னவே பேசிக்கணும். எல்லாரையும் நினைச்சு கொண்டிருப்பேன்.
0: பல பல சோழிகள் இருக்கும் என்ன நிஷா.
9: எனக்கு பாடல் பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்துல டூயட் பாடல் நினைத்தது யாரோ நீதான்.
0: பாட்டுக்கு ஒரு தலைவன் டூயட் பாடல் மிக முக்கியம். பிராக்கெட்டுக்குள்ள டூயட் என்று போடணும். என்ன சோகமும் இருக்கு, என்ன நினைத்தது சோலோவும் இருக்கு, நினைத்தது யாரோ. சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நிஷா.
9: நன்றி
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம்
0: பவான், வன்கூவர் பவான் நலம். நீங்கள் எப்படி?
10: எனக்கு வந்து பாட்டு மாதிரி சொல்றேன். அன்னை மடியில் கண் திறந்தோம் அந்த பாட்டு, கொடி பறக்கு படம் நினைக்கிறேன்.
0: அன்னை மடியில் கண் திறந்தோம்,
10: மண்ணின் மடியில் கண் அப்படி எழுது
0: கொடி பறக்கு. சரி, விடைய சொல்லுங்க.
10: இப்ப
0: இதுல சொல்லிடுறா. அது
10: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
11: வணக்கம் சார். சிவலிங்கம்.
0: சிவலிங்கம் சொல்லுங்கள். வணக்கம்.
11: என் போன் காலம்பரம் இருந்து கட் ஆக போகுது.
0: ஏன்
11: ஏனோ தெரியாது. இப்பவும் எடுத்தேன், மூணாவது கால் தான் எடுத்திருக்கேன். என்னன்னு தெரியவில்லை.
0: காலமே கட் ஆயிட்டுதா?
11: காலம்பரம் இருந்து இப்போ இன்னைக்கு இப்பதான் பேசுறேன் அவங்களோட லைனே கிடைக்கும்.

0: எட்டவில்லை என்றால் நீங்கள் ஒரு கதவை உருவாக்குங்கள் என்று மில்டன் சொல்லியிருக்கின்றார். வாய்ப்புகள் ஒருபோதும் தானாக வருவதில்லை. நம்முடைய உழைப்பாலும் சிந்தனையாலும் நாமே அவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். வாய்ப்பும் அதற்கான தயாரிப்பும் சந்திக்கும் புள்ளியே அதிர்ஷ்டம் என்று சொல்லுகின்றார்கள். நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது தகுதியும் திறமையும் நம்மிடம் ஏற்கனவே இருக்க வேண்டும். வாய்ப்புகள் கடின உழைப்பு என்ற ஆடையை அணிந்து வருவதால் பெரும்பாலான மனிதர்கள் அதனை அடையாளம் காண்பதில்லை. இப்படி வாய்ப்புகள் பற்றி பல கதைகள் இருக்கின்றது. வாய்ப்புகள் என்பவர் பொதுவாக விடியற்காலை போன்றதாம் நீர்களே. நீங்கள் அதிக நேரம் காத்திருந்தால் அவற்றை இழந்து விடுவீர்கள். அதனால் தான் அதிகாலையிலேயே எழுந்து விட வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படித்தான் இந்த வடைக்கும் பீட்சாவுக்கும், காக்கா வடை, எவ்வாறு காக்கா வடையை தூக்கிச் செல்கிறதோ அவ்வாறு வாய்ப்புகளை நாம தேடிச் செல்ல வேண்டும். பீட்சா போல் அது வீடு தேடி வருவதில்லை. வடையை காக்கா தூக்கிச் செல்வது போல் வாய்ப்புகளை தேடி நாம செல்ல வேண்டும். பீட்சா போல் அது வீடு தேடி வருவதில்லை. இது சும்மா நகைச்சுவைக்காக கொண்டு வந்தது. நீங்கள் நகைச்சுவையுடன் சொல்வீர்கள் என்று நான் எதிர்பார்த்தோம். ஆனால் யாருக்கும் அது எட்டவில்லை என்பதுதான் கவலைக்குரியது. பரவாயில்லை.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சோமா சேனாதிராஜா, உமா சம்பத் மற்றும் ராணி சங்கர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: அல்பர்டா மாகாணம் கனடாவிலிருந்து பிரிந்தால் கணக்கெடுக்கப்பட்ட 1600 மருத்துவர்களில் மற்றவர்கள் மற்றொரு மாகாணத்திற்கோ அல்லது பிராந்தியத்திற்கோ குடிபெயர்ந்து விடுவார்கள் என்று அல்பர்டா மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. அல்பர்டா ஒரு சுதந்திர நாடாக மாறினால் பதிலளித்திருக்கின்றவர்களில் 15% பேர் அங்கேயே தொடர்ந்து வசித்து மருத்துவம் பார்ப்பார்கள் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அதிகாரப்பூர்வ வாக்குப்பதிவு நாளுக்கு முன்னதாக பிரிவினை குறித்த 5 நாள் முன்கூட்டிய வாக்களிப்பின் 2வது நாள் இன்றாகும். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் 3 முக்கிய கட்சிகளின் தலைவர்களும் மாகாண தேர்தலுக்கான விவாதத்தில் இன்று நேருக்கு நேர் சந்திக்கவிருக்கின்றனர். NDP தலைவர் டேவிட் ஏபி, இடைக்கால கன்சர்வேட்டிவ் தலைவர் லோரன் டோக்சன் மற்றும் பசுமை கட்சித் தலைவர் எமிலி லோவன் ஆகியோர் மாலை 6:15 விவாதத்தில் ஈடுபடவிருக்கின்றனர். ஆங்கர் ஸ்ட்ரீட் தலைவர் சாச்சி கர்ல் நடுவராக செயல்படவிருக்கின்றார். அக்டோபர் 24ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற தேர்தலுக்கான தங்கள் தேர்தல் அறிக்கையை பசுமை கட்சியினர் நேற்று மதியம் வெளியிட்டதைத் தொடர்ந்து இந்த விவாதம் இடம்பெறுகின்றது. அதிகப்படியான சொத்துக்கள் மீதான ஒருமுறை வரியின் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு அடுத்த 2 நிதியாண்டுகளில் சுகாதாரம், கல்வி மற்றும் ஏனைய சமூக சேவைகளில் ஆண்டுக்கு 9.3 பில்லியன் டாலர் மதிப்பிலான புதிய முன்னெடுப்புகளை மேற்கொள்ள இந்த திட்டம் உறுதி அளித்திருக்கின்றது. இந்த புதிய வரி விதிப்பு முதல் ஆண்டில் 22.2 பில்லியன் டாலர் வருவாயை ஈட்டும் என்றும் 2027-28ஆம் நிதியாண்டில் மொத்த கூடுதல் வருவாய் 25.3 பில்லியன் டாலரை எட்டும் என்றும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. நியூயார்க்கின் வடபகுதியில் உள்ள நீர்நிலையில் தனது மகளை மூழ்கடித்துக் கொண்ட வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட மொன்ட்ரியல் நகரத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இன்று எசெக்ஸ் மாவட்ட நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்படும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி நியூயார்க்கின் எலிசபெத் டவுனில் உள்ள நடுவர் குழு 9 வயது மெலினா ஃபெட்ரோலினின் மரணத்தில் லூசியானோ 2ஆம் நிலை கொலை மற்றும் மனித சடலத்தை மறைத்த குற்றங்களுக்காக குற்றவாளி என தீர்ப்பளித்திருந்தது. இன்று விசாரணைக்கு வருகின்ற இந்த வழக்கு

0: கொலைக்குற்றத்திற்காக அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கலாம் என்றும் குறைந்தபட்சம் 15 அல்லது 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பிணையில் வெளிவர தகுதி பெறுவார் என்றும் மாவட்ட வழக்கறிஞர் மைக்கேல் லாங் தெரிவித்திருக்கின்றார். அதிக விலையினால் பாதிக்கப்பட்டுள்ள உலக சந்தையை நிலைப்படுத்துவதற்காக ரஷ்யாவிடம் டீசல் வாங்குவதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் பத்திரிகையாளர்களிடம் பேசியிருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப், அமெரிக்கா யுக்ரைனுக்கு உதவியதாகவும் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக யுக்ரைன் ரஷ்யாவுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறிய ஜனாதிபதி, அவர்கள் இருவருமே போர் முடிவுக்கு வருவதைத்தான் விரும்புகின்றார்கள் என்றும் தெரிவித்தார். போர் நிறுத்தத்தை மேற்கொள்வது எப்படி என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றும் அவர்களுக்கிடையே மிகுந்த பகைமை நிலவுவதாகவும் அவர்கள் இருவரும் சற்று விசித்திரமானவர்கள் தான் என்றும் ஆனால் அனைத்தும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டார். முக்கியமாக ரஷ்ய சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து டீசல் வாங்குவது அதிக விலையினால் பாதிக்கப்பட்டுள்ள உலக சந்தையை நிலைப்படுத்துவதற்காக மட்டுமே என்றும் இது தமக்கான நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். வடகொரிய தலைவர் கிம் யோங் உன்னின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களுக்கு நிதியளிப்பதற்காக அந்த நாட்டின் தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் அமெரிக்காவில் மோசடியாக வேலையை பெற்றதாக கூறப்படும் திட்டத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்காவின் FBI தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் லோன் ஸ்டார் ரவுண்ட் அப் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் இந்த திட்டத்திற்கு உதவியதற்காக 2 அமெரிக்க பிரஜைகளை கைது செய்ததாகவும் 12 நபர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் வடகொரிய தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் பயன்படுத்திய கணினி கூடத்தை முடக்கி குறைந்தது 187 கணினிகளை பறிமுதல் செய்திருப்பதாகவும் FBI தெரிவித்திருக்கின்றது. இந்த நடவடிக்கை வடகொரியாவுக்கு ஏற்கனவே 3 மில்லியன் டாலர்களை ஈட்டிக் கொடுத்திருப்பதோடு 70 அமெரிக்க நிறுவனங்களையும் பாதித்திருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வடகொரிய தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களில் வேலைகளை பெற்று தங்கள் சம்பளத்தை கிம்மின் ஆட்சிக்கு அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரான் ஆதரவு பெற்ற யமனின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவை குறிவைத்து தாக்கி வருகின்றார்கள். ரியாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் சவுதி அரேபியாவில் தொடர்ந்து பதட்டமான சூழல் நிலவி வருகின்றது. சவுதி அரேபியாவில் இருந்து தாயகம் திரும்ப நினைக்கின்ற வெளிநாட்டவர்கள் கட்டார், பாரேன் போன்ற வளைகுடா நாடுகளில் உள்ள விமானங்களின் மூலமாக நாடு திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரான யுவராஜ் சிங் IPL கிரிக்கெட் தொடரில் முதல் முறையாக பயிற்றுவிப்பாளராக களமிறங்குகின்றார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் துருப்பாட்ட பயிற்றுவிப்பாளராகவும் உதவி பயிற்றுவிப்பாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அண்மையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக சரவ் கங்குலி நியமிக்கப்பட்ட நிலையில் அவருடன் இணைந்து பணியாற்ற யுவராஜ் சிங் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லி அணியுடன் தனது புதிய பயணத்தை தொடங்குவதில் மிகுந்த உற்சாகம் அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்ற அவர், சரவ் கங்குலியுடன் இணைந்து பயிற்றுவிப்பாளராக செயற்பட அவருடன் எதிர்பார்த்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

2024 நவம்பர் 5 அன்று நடந்த வரலாற்று சிறப்புமிக்க 60வது அதிபர் தேர்தல் குடியரசுக் கட்சியின் சார்பில் டொனால்டு டிரம்ப் மாபெரும் வெற்றி பெறுகின்றார். அது மட்டுமல்ல, நாடாளுமன்றம் அதிபர் தேர்தலுடன் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளான செனட் மற்றும் பிரதிநிதிகள் சபை ஆகிய இரண்டிலும் குடியரசுக் கட்சி பெரும்பான்மையை கைப்பற்றி முழுமையான கூட்டாட்சி அதிகாரத்தை பெறுகிறது. 2025 ஜனவரி 20 அன்று அமெரிக்காவின் 47வது அதிபராக பொறுப்பேற்ற டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்காவுக்கே முதலிடம் என்ற தனது தீவிரமான தேசியவாத வெளியுறவு கொள்கையை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். உலக சுகாதார நிறுவனம், பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் போன்றவற்றிலிருந்து அமெரிக்காவை விலத்தி வைத்து சீனா மீதான வர்த்தக போரை ஆரம்பித்த காலம் அது. சீனாவின் வர்த்தக ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த சீனா இறக்குமதிகள் மீது 60% வரை அதிரடி சுங்க வரிகளை விதிக்க தொடங்கினார். அது மட்டுமல்ல, அமெரிக்காவின் நெருங்கிய வர்த்தக கூட்டாளி நாடுகளான நெப்டா உடன்படிக்கையின் கீழ் இருந்த அமெரிக்கா மற்றும் கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கிடையில் அமெரிக்கா மிக கடும் வரிகளை விதிக்க தொடங்கியது. குறிப்பாக கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 25% சுங்க வரியை விதித்தது. உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வந்த பில்லியன் கணக்கான டாலர்கள் நிதியுதவிகளை டிரம்ப் நிர்வாகம் கடுமையாக கட்டுப்படுத்த தொடங்கியது. காசா மற்றும் மேற்கு கரை விவகாரங்களில் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் நிபந்தனையற்ற ஆதரவு தொடர்ந்தது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முட்டுக்கட்டை போடவும் அதன் எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கவும் அதிகபட்ச அழுத்தம் கொடுக்கும் கொள்கையை தொடங்கினார். ஐரோப்பிய நேட்டோ நாடுகள் தங்களின் பாதுகாப்பிற்காக தங்களது IDB 5% வரை இராணுவத்துக்கு செலவிட வேண்டும் என்ற ஒரு கட்டாய விதியை அறிமுகம் செய்கின்றார். பெருந்திரளான மக்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுகின்றார்கள். சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைந்தவர்களை இராணுவத்தின் உதவியுடன் நாட்டை விட்டு வெளியேற்றும் திட்டம் வெளியுறவு கொள்கையாக மெக்சிகோ மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு டிரம்ப் கடும் எச்சரிக்கைகளை விடுக்கின்றார். அமெரிக்க இந்திய உறவுகளிலும் இவ்வாறான குடியேற்றக்காரர்களது வெளியேற்றம் விரிசலை ஏற்படுத்த தொடங்குகிறது. இந்த நிலையில்தான் இப்போது தீவிரமடையும் இடைக்கால தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கின்றன. நவம்பர் இடைக்கால தேர்தல் 2026 இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் செனட் சபையில் தங்களின் பெரும்பான்மையை தக்கவைக்க குடியரசுக் கட்சியினரும் அதை திரும்பப் பெற ஜனநாயக கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் இப்போது இறங்கியிருக்கின்றார்கள். அதிபர் டிரம்ப் மற்றும் துணை அதிபர் JD வான்ஸ் ஆகியோர் அடுத்த வாரம் ஒஹியோ, ஒக்லஹாமா மற்றும் அலபாமா போன்ற முக்கிய மாகாணங்களில் தங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை முடக்கிவிட்டிருக்கின்றார்கள். வாக்காளர் பட்டியலிலிருந்து தகுதியற்றவர்களை நீக்குவதற்கு ஒரு சர்ச்சைக்கிடமான விரிவுபடுத்தப்பட்ட தரவுத்தளத்தை டிரம்ப் நிர்வாகம் பயன்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது. எதிர்க்கட்சியினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் இந்த விவகாரம் அடுத்த வார நாடாளுமன்ற களத்தில் பெரிய விவாதமாக இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெட்சட் அமெரிக்க ராணுவத்தின் ஜெனரல்கள் மற்றும் அட்மிரல்களின் எண்ணிக்கையில் 20% குறைக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார். இந்த அதிரடி சீர்திருத்தம் அடுத்த வாரம் பென்டகன் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் முக்கிய பேசு பொருளாக மாற இருக்கின்றது. அதிபர் டிரம்பின் உலகளாவிய சுங்கவரி விதிப்புகளால் சர்வதேச வர்த்தகம் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்ற அதேவேளை அமெரிக்கா அண்மையில் கனடாவின் மதுபானங்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதித்ததால் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக போர் மேலும் தீவிர கட்டத்தை எட்டியிருக்கின்றது. விஸ்கான்சில் நடக்கவிருக்கும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியுடன் கனடா மற்றும் பல உலக நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த சுங்கவரி பதட்டத்தை தணிக்க பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள். அமெரிக்க படைகளின் தலையீட்டால் வெனிசுவேலாவின் முன்னாள் அதிபர் நிக்கோலோஸ் மதுரோ பதவியிழந்ததை தொடர்ந்து தற்போதைய தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ஸிக்ஸை அதிபர் டிரம்ப் அடுத்த வாரம் நேரில் சந்திக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் இருவரை நீடிப்பதால் எப்படியாவது ஈரானுடனான போரில் அமெரிக்கா வெல்லும் என்று டிரம்ப் தொடர்ந்து கூறி வருகின்ற அதேவேளை அண்மையில் நடந்த டிரம்ப் CG சந்திப்பில் பெரிய உடன்பாடுகள் எட்டப்படாததால்
அடுத்த வாரமும் சீனாவுடன் தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக போட்டி அதே பதட்டமான நிலையில் நீடிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீடுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

2025 அமெரிக்காவின் அரசியல், டிரம்பின் நிர்வாக மற்றும் பல்வேறு விதமான வெளிநாட்டு விவகாரங்கள் தொடர்பான அரசல் புரசல்களுடன் நகரத் தொடங்குகிறது. டிரம்ப் அதிபராக பதவியேற்ற நாள் முதல் குடியேற்ற நிலை பாதுகாப்பு மற்றும் ஆற்றல் உற்பத்தி வணிகம் வரி தொடர்பான பல்வேறு விடயங்களில் கையெழுத்திடத் தொடங்குகின்றார்.

2025 தேசிய பாதுகாப்பு மூலோபாயத்தின்படி அமெரிக்காவின் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி என்பதின்படி அமெரிக்காவின் எல்லையை பாதுகாப்பதே முதன்மை இலக்காக அறிவிக்கப்படுகிறது. சட்டவிரோத குடியேறிகளை கட்டுப்படுத்த இராணுவ படைகள் மற்றும் தேசிய காவல் படைகள் எல்லைகளில் நிறுத்தப்படுகிறார்கள். கிரிப்டோ கரன்சி அக்டோபர் 2025 அக்டோபரில் கிரிப்டோ கரன்சியை அமெரிக்க பொருளாதார அமைப்பின் ஒரு அங்கமாக மாற்றும் புதிய சட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளிக்கின்றார். இது பிட்கோயின் மதிப்பை வரலாற்று உச்சத்திற்கு கொண்டு செல்கின்றது. அரசு நிர்வாக செலவுகளை குறைக்கவும் அரசு பணிகளை நெறிப்படுத்தவும் ப்ரொஜெக்ட் 2025 திட்டம் பரிந்துரைகளின் அடிப்படையில் பல முக்கிய பொறுப்புகளில் தீவிர டிரம்ப் விசுவாசிகள் நியமிக்கப்படுகிறார்கள். ராஜதந்திர ரீதியாக ராஜாங்க ரீதியாக புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவின் தலைமையில் வலிமை மூலம் அமைதி என்ற கொள்கை முன்னெடுக்கப்படுகிறது. பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் என்ற கொள்கை மார்க்கோ ரூபியோவால் முன்னெடுக்கப்பட்டது. டிரம்ப் நிர்வாகம் தனது உலகளாவிய வெளியுறவு கொள்கை கருவியாக சுங்க வரிகளை பயன்படுத்த தொடங்கியது. சீனா மற்றும் உலக நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு புதிய வரிகள் பல விதிக்கப்பட்டன. இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஆகஸ்ட் 2025 அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வரிகள் சட்டவிரோதமானவை என தீர்ப்பளித்த போதிலும் டிரம்ப் நிர்வாகம் அதனை எதிர்த்தார். 2025 ஜனவரியில் அதிபர் டிரம்ப் பதவியேற்றதற்கு சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தற்காலிக போர் நிறுத்த உடன்பாடு ஒன்று எட்டப்படுகிறது. டிரம்ப் நியமித்த சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் அரபு நாடுகள் மற்றும் இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தைகளை ஒருங்கிணைக்கின்றார். ஐரோப்பிய நாடுகளுக்கான நிதியுதவிகள் மற்றும் உக்ரைனுக்கான நேரடி ராணுவ பாதுகாப்பு செலவினங்களை அமெரிக்கா கணிசமாக குறைத்துக் கொள்கின்றது. நேட்டோ நாடுகள் தங்களின் சொந்த பாதுகாப்பு செலவினங்களை தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என டிரம்ப் அழுத்தம் கொடுக்கின்றார். ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் ஆதரிக்கப்பட்ட பல உலகளாவிய மற்றும் பன்னாட்டு உடன்படிக்கைகளிலிருந்து அமெரிக்கா மீண்டும் விலகத் தொடங்கி தனது இறையாண்மைக்கே முன்னுரிமை அளிக்க தொடங்குகிறது.

0: listening to CMR Tamil HD.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 dollars சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபூர் நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 hours வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் விளையாட்டு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்திய மற்றும் மேற்கிந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த 2026-2027 தொடர் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடராக இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2026 செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 17 வரை இந்தியாவில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் 3 ஒருநாள் போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. 5 20-20 போட்டிகளில் 4 போட்டிகள் இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கின்றது. 3 ஒருநாள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி தொடரை வெற்றி கொண்டிருக்கும் அதேவேளை 20-20 தொடர் இதுவரை 4 போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்ற நிலையில் 2-2 என்ற கணக்கில் சமநிலையில் 2 நாடுகளும் இருக்கின்றன. முதலாவது போட்டி அக்டோபர் 6 லக்னோவில் நடைபெற்றது. லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. 2வது போட்டி அக்டோபர் 9 நடைபெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. 3வது போட்டி இந்தூரில் இடம்பெற்றது. இந்தியா 14 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகித்த போது இன்றைய நாளில் அக்டோபர் 14 ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்றைய போட்டியில் 3 விக்கெட்டுகளை இழந்து 247 ஓட்டங்களை முதலில் துடுப்படுத்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி பெற 10 துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 223 ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது. இதனால் 24 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. 5வது இறுதியுமான 20-20 போட்டி T20 போட்டி கலூரில் அக்டோபர் 17 இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டி ஒரு தீர்க்கமான போட்டியாக இடம்பெற இருக்கின்றது. இதில் வெற்றி பெறுகின்ற அணி தொடரை கைப்பற்றும் என்பதில் சந்தேகமில்லை.

நேர்களை அதேவேளை தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த தொடர் பற்றிய தகவல்களை நாங்கள் அறிகின்ற பாடலை தொடர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அடுத்தளிக்கின்ற பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து வருகின்றது, மீராவின் விருப்பம்.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 6:40 நேர்கள் சிஎம்ஆர் தமிழேஷ்டின் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியில் விளையாட்டுச் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பர்.

0: keep listening to CMR Tamil HD.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD
2: பொன்மன சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com. வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வானில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9-foot சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 free அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
3: விளையாட்டுச் செய்திகளில் அடுத்த ஒரு கிரிக்கெட் செய்தி. இந்திய பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான தொடர் இப்போது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான T20 போட்டிகளில் 3 போட்டிகள் நடைபெற்று முடிவிருக்கின்றன. 2-1 என்ற கணக்கில் தொடரை பாகிஸ்தான் அணி வென்றிருக்கின்றது. அக்டோபர் 9 ஆரம்பித்த இந்த போட்டியில் முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த போட்டி ராவல்பிண்டியில் நடைபெற்றது. 2வது போட்டியும் ராவல்பிண்டியில் அக்டோபர் 11 இடம்பெற்றிருந்தது. அக்டோபர் 11 இடம்பெற்ற போட்டியில் பாகிஸ்தான் 82 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. அதேபோல் நேற்றைய தினம் அக்டோபர் 13 இடம்பெற்ற அதே ராவல்பிண்டி மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் இலங்கை அணி பாகிஸ்தான் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து 1 வெற்றியை பெற்றிருந்தது. என்ற வகையில் 2-1 என்ற தொடர் கணக்கில் பாகிஸ்தான் அணி இந்த தொடரை வெற்றி பெற்றது. இவர்களை தொடர்ந்து பாகிஸ்தானில் ஒரு முக்கோண கிரிக்கெட் போட்டி இடம்பெற இருக்கின்றது. அந்த போட்டியில் இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகள் மோத இருக்கின்றன. இந்த தொடரின் 1வது போட்டி பகலிரவு ஆட்டமாக ராவல்பிண்டியில் வருகின்ற 18 ஆரம்பமாக இருக்கின்றது. பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் இந்த போட்டியில் முதலில் மோத இருக்கின்றன.

இந்த முக்கோண தொடர் நிறைவு அடைந்த பின்னர் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரும் இடம்பெற இருக்கின்றது. டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் வருகின்ற நவம்பர் மாதம் 9ஆம் தேதி முதலாவது டெஸ்ட் போட்டி 9ஆம் தேதி ஆரம்பமாகி 13ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. அதேவேளை ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கு இடையிலான தொடர் இப்போது இடம்பெற்று வருகின்றது. இந்த ஆஸ்திரேலிய தென்னாப்பிரிக்க தொடர்கள் மிக விறுவிறுப்பாக இப்போது இடம்பெற்று வருவதை அறிகின்றோம். செப்டம்பர் மாத இறுதியில் நடந்த ஒருநாள் தொடரை தென்னாப்பிரிக்க அணி 2-1 கணக்கில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. அக்டோபர் 13ஆம் தேதி அன்று முடிவடைந்த முதலாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா 214 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. 1-0 என்ற தொடரில் இப்போது முன்னணி வகிக்கின்றது. ஒருநாள் தொடரை பொறுத்தவரை முதலாவது ஒருநாள் போட்டி தென்னாப்பிரிக்கா 67 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 32 ரன்கள் வித்தியாசத்தில், மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா 45 ரன்கள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்று 2-1 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா தொடரை வென்றது. டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் இப்போது முதலாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று முடிந்திருக்கிறது. அக்டோபர் 9ஆம் தேதி தொடங்கி நேற்றைய தினம் அக்டோபர் 13ஆம் தேதி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கின்றது. இரண்டாவது போட்டி வருகின்ற அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பமாகி 22ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. மூன்றாவது டெஸ்ட் போட்டி 27ஆம் தேதி ஆரம்பமாகி 30ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது கேப்டவுனில். தென்னாப்பிரிக்க நாட்டில்தான் இந்த போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.

0: அந்த பாடல் ஒழித்த இந்த நேரம் 6:53 நேர்கள் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கேன்.
1: என்ன யோசனை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இளவாளை என்ற ஊருக்கு உங்களை அழைத்துச் செல்ல போகிறோம். இளவாளை என்பது பொதுவாக பலரும் பல சந்தர்ப்பங்களில் சென்று வந்த, வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஒரு ஊர். யாழ்ப்பாண மாவட்டத்தின் வலிகாமம் பிரிவில் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவிலும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிலும் உள்ள ஒரு ஊராக இந்த இளவாளை விளங்குகிறது. யாழ்ப்பாண குடாநாட்டின் வடக்கு கரையோரமாக அமைந்துள்ள இந்த ஊரின் வடக்கெல்லையில் கடலும், கிழக்கெல்லையில் நவுலேஸ்வரம், கொல்லங்கலட்டி, பண்ணாலை, வித்தகபுரம் ஆகிய ஊர்களும், தெற்கில் முள்ளானையும், மேற்கில் மாரீசன் கூடலும் இந்த பகுதியின் எல்லைகளாக இருக்கின்றன. இந்த ஊர் இளவாளை, இளவாளை வடக்கு, இளவாளை வடமேற்கு என மூன்று கிராம அலுவலகர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் வடக்கே இளவாளை என்பது அமைந்திருக்கின்றது. பொதுவாக இளவாளை பற்றி பேசுகின்ற போது சந்தியாப்பிள்ளை ஜேசரத்னம் என்ற வானொலி கலைஞர், அதேபோல் அமுது புலவர், மரிய சேவியர் அடிகளார் மற்றும் பிஎஸ்எம் சார்ஸ், மயிலங்கூடலூர் பி நடராசன் போன்றவர்கள் எல்லாம் நினைவு கூடி வருவார்கள். இங்குள்ள இளவாளை மெய்கண்டான் மகாவித்தியாலயம், இளவாளை கண்ணீர் மடம் மகாவித்தியாலயம், இளவாளை ஹென்ரியரசர் கல்லூரி, அதாவது சென்ட் ஹென்ரிஸ் காலேஜ், ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை போன்ற பாடசாலைகள் எங்களது நினைவு கூடி வரும். பொதுவாக சென்ட் ஹென்ரிஸ் என்ற பாடசாலை அந்த காலத்தில் சரி, இந்த காலத்திலும் சரி, உதைபந்தாட்டத்துக்கென்று தன்னிகர் இல்லாத ஒரு அணியாக விளங்கி புகழ் பெற்றிருந்தது. அதன் காரணமாக இளவாளை சென்ட் ஹென்ரிஸ் காலேஜ் மகாவித்தியாலயம் சார்ந்து பல்வேறு விதமான வரலாற்று ரீதியான கல்வி புலம்பெயர்ந்த பல மக்கள் இன்றும் அந்த கல்லூரியை ஏற்றி போட்டி அந்த கல்லூரி சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை புலம்பெயர்ந்த நாடுகளில் நிகழ்த்தி வருவதை நாங்கள் அவ்வப்போது

நேர்களை நாம் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். இந்த இளவாலை என்ற பெயர் பல்வேறு விதமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெயராக விளங்குகின்றது என்றும், இளவாலை வரலாற்று சிறப்புமிக்க கடலோர கிராமத்தின் பெயர் அதன் புவியியல் மற்றும் தொழிற்சார் பின்புலத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்டது என்றும் சொல்லியிருந்தோம். ஈழத்து பெயர் ஆய்வுகளின்படி இந்த பெயர் இளவாலை என்று பெயர் இளம் ஆலை அல்லது இள ஆலை என்ற சொற்களின் சேர்க்கையிலிருந்து மருவி உருவானதாக சொல்லப்படுகின்றது. இளம் என்பது இளமையானது அல்லது புதியது, சிறியது என்ற பொருளை குறிக்கின்றது. ஆலை என்பது ஈழத்து தமிழ் வழக்கிலும் பண்டைய தமிழிலும் ஆலை என்ற சொல் கரும்பு போன்ற பயிர்களை அரைக்கும் இடத்தை குறிப்பதோடு நீர் வழிந்தோடும் வாய்க்கால், நீர் இறைக்கும் பொறி அல்லது வயல் சார்ந்த நீர்நிலைகளையும் குறிக்க பயன்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த பகுதி பழங்காலந்தொட்டு விவசாயத்திற்கும் நிலத்தடி நீர் வளத்திற்கும் பெயர் பெற்ற இடமாக விளங்கிய அதேவேளை, ஆரம்ப காலத்தில் இங்கு நீர்ப்பாசனத்திற்காக அமைக்கப்பட்ட சிறிய நீர்நிலைகள் அல்லது நீர் இறைக்கும் அமைப்புகள் இருந்தன. அதன் காரணமாகவும் இந்த பெயர் பெற்றிருக்கலாம் என்று ஒரு ஊகம் தெரிவிக்கப்படுகின்றது. வலிகாமம் பகுதியில் ஆலை என்ற விகுதியுடன் முடியும் சில்லாலை, பேராலை, சக்கலை மற்றும் ஏழாலை போன்ற பிற ஊர்களின் பெயர்களோடு ஒப்பிட்டும் இங்கு நோக்கத்தக்கது. இளவாலை பற்றிய வரலாற்று தகவல்களை பொறுத்தவரையில் இங்கிருக்கின்ற கல்லூரிகள் மற்றும் இங்கிருக்கக்கூடிய பல்வேறு ஆலயங்கள் தொடர்பாகவும் இந்த இளவாலை என்ற பெயர் பிரசித்தி பெற்று விளங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் இங்குள்ள பாடசாலைகள் பற்றி பார்த்தது போல, இங்கு ஆணைவளந்தான் விக்ன விநாயகர் ஆலயம், ஒல்லுடை ஞான வைரவர் ஆலயம், நாதோலை முத்துமாரி அம்மன் ஆலயம், நாவலடி வைரவர் ஆலயம், இளவாலை வடக்கு இழுப்பையடி ஞான வைரவர் ஆலயம், மணலடைப்பு அண்ணா மகேஸ்வரர் ஆலயம், பேச்சியம்மன் ஆலயம், வசந்தபுரம் கூட்டத்தார் ஆலயம், சித்திரமேலி ஞான வைரவர் ஆலயம், அதேபோல் மயிலங்கூடல் ஞான வைரவர் ஆலயம், புனித அண்ணாள் ஆலயம், புனித ஜாகப்பர் ஆலயம், வால்வகம் மடுமாதா ஆலயம், புனித யூதா ததேயு ஆலயம், புனித ரீட்டென்னை பங்குத்தலம், பத்தாவத்தை புனித பிலிப் நேரியார் ஆலயம் போன்ற ஆலயங்களும் இளவாலையில் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களாக விளங்குகின்றன.

இளவாலையில் உள்ள புனித ஹென்றி அரசர் ஆலயம் சென்ட் ஹென்றிஸ் காலேஜ் 1907 ஆங்கில பாடசாலையாக தொடங்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தின் முன்னணி ஆண்கள் கல்லூரிகளில் ஒன்றாக விளங்குகின்றது. அதேபோல் இளவாலை கொன்வென்ட் மகாவித்யாலயம் பெண்களின் கல்வி மேம்படிப்புக்காக ஆரம்பிக்கப்பட்ட வரலாற்று பெருமை மிக்க பாடசாலை. மேலும் இளவாலை மெய்கண்டான் மகாவித்யாலயம் மற்றும் இளவாலை ஆடி RCD ஆண்கள் பாடசாலை ஆகியனவும் இங்கு முக்கியம் பெற்றவை. யாழ்ப்பாண குடாநாட்டில் திராட்சை செய்கைக்கு இளவாலை கிராமம் மிகவும் புகழ் பெற்றதாக விளங்குகின்றது. இதமான காலநிலையும் நிலத்தடி நீர்வளமும் கொண்ட இந்த பகுதியில் விளையும் திராட்சை பழங்கள் தனித்துவமான சுவையை கொண்டவை என்று சொல்லப்படும். மேலும் வெற்றிலை தோட்டம், வெங்காயம், மிளகாய் போன்ற இதர பயிர்களும் இங்கு செழிப்பாக வளருகின்றன. கத்தோலிக்க மத வழிபாட்டு தலங்களும் சைவ கோவில்களும் நிறைந்த சமய நல்லிணத்திற்கு சான்றான ஒரு கிராமமாக இது விளங்குகின்றது. கிராமத்தின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புனித ஜாக்கேயு ஆலயம் சென்ட் ஜேம்ஸ் சர்ச் இந்த பகுதியின் மிக பழமையான கத்தோலிக்க தேவாலயங்களில் ஒன்றாக விளங்கும். அதேவேளை சென்ட் ஆன் சர்ச் இப்பகுதியில் மற்றொரு முக்கிய ஆன்மீக தலமாகும். இவற்றுடன் வரலாற்று சிறப்பு மிக்க பல்வேறு இந்து ஆலயங்களும் இந்த கிராமத்தில் காணப்படுகின்றன. யாழ்ப்பாண குடாநாட்டின் வடக்கு கரையோரமாக அமைந்துள்ள 4 முக்கிய கலங்கரை விளக்கங்கள் இருக்கின்றன. அதில் இளவாலை கலங்கரை விளக்கமும் ஒன்றாகும். சதுர வடிவில் சீமேந்து படிக்கட்டுகளுடன் பழமை வாய்ந்த கட்டிடக் கலை கொண்டதாக இந்த கலங்கரை விளக்கம் அமைந்துள்ளது. கடலுக்கு செல்லும் மீனவ படகுகளுக்கு வழிகாட்டும் முக்கிய அடையாளமாக இது விளங்குவதுடன் நாடகக் கலை மற்றும் கலைத்துறையில் இளவாலைக்கு தனித்துவமான இடம் உண்டு என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். குறிப்பாக இளவாலை

திருமறை கலாமன்றம் போன்ற அமைப்புகள் மூலம் ஈழத்து தமிழ் நாடகக்கலை, கூத்து வடிவங்கள், பண்பாட்டு நிகழ்வுகள் இன்றும் பேணப்பட்டு வருகின்றன. அழகிய கடற்கரை, செழுமையான வயல்வெளிகள், பனை மரங்கள் சூழ்ந்த இயற்கை எழில் கொஞ்சும் சூழல் மற்றும் விருந்தோம்பல் பண்புமிக்க மக்கள் என இளவாலை யாழ்ப்பாணத்தின் ஒரு முக்கிய மகுடமாக திகழ்கின்றது என்றார். அது மிகையல்ல நேர்களே. நேர்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியில் ஊர் உறவு நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள்.

0: மனத்தியாலச் செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD ஹவர்லி நியூஸ்.
2: வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் சமூக பொருளாதார நலனை உறுதிப்படுத்துவதிலும் நீண்டகாலமாக நிலவும் கட்டமைப்புசார் சவால்களை அடையாளம் காணும் நோக்கில் ஆய்வொன்றை முன்னெடுத்திருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டோர், மனித புதைகுழிகள், நினைவேந்தல் நடவடிக்கைகள், ராணுவ மயமாக்கல், கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தல்கள், காணி மற்றும் உள்குடியேற்றம், மத சுதந்திரம், அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் வாழ்வாதாரத்துக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் முக்கிய மனித உரிமை பிரச்சினைகள் குறித்து இந்த ஆய்வு கவனம் செலுத்தியிருக்கின்றது. கள விஜயங்கள், அரசு அதிகாரிகள், சிவில் சமூக அமைப்புகள், மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுடனான கலந்துரையாடல்கள் மூலம் திரட்டப்பட்ட தகவல்களுடன் தொடர்புடைய அறிக்கைகள் மற்றும் ஆய்வுகளையும் ஆராய்ந்து இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன்போது சமத்துவம், நீதியை அணுகுதல், பாதுகாப்பான வாழ்வாதாரம், காணி, வீடமைப்பு மற்றும் பொதுச் சேவைகளை பெற்றுக்கொள்வது ஆகியவற்றில் தொடர்ந்தும் தடைகள் நிலவுவதாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அத்துடன் அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மனித உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்தவும் அரசாங்கத்திற்கு தொடர்புடைய அதிகாரிகளுக்கும் இந்த அறிக்கையில் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் வாய் மற்றும் அது சார்ந்த புற்றுநோய்களினால் தினமும் மூவர் உயிரிழப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பீடாதிபதி பேராசிரியர் ஷியாமா பனேஹெக அறிவித்திருக்கின்றார். இலங்கையில் அதிகரித்து வரும் வாய் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதோடு புகையிலை, பாக்கு மற்றும் மதுபான பயன்பாட்டின் ஆபத்துக்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வாகனம் ஓட்டும் பொழுது நித்திரை வராமல் இருப்பதற்காக வெற்றிலை மற்றும் பாக்கு மெல்லலாம் என்ற நம்பிக்கையை மக்கள் பின்பற்ற வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களினால் எரிபொருள் விலைகள் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் மக்களுக்கு ஏற்படும் சுமையை குறைக்க அரசாங்கம் நிவாரணங்களை வழங்கி வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான அமைச்சர் நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பின் முழு சுமையையும் மக்கள் மீது சுமத்தாமல் இதுவரை திரைச்சேரியின் ஊடாக சுமார் 100 பில்லியன் ரூபாய் நிதியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கமைய கடந்த ஏப்ரல் மாதத்தில் 57 பில்லியன் ரூபாவும் இம்முறை 41 பில்லியன் ரூபாவும் திரைச்சேரியிலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. உலகத்தின் பல நாடுகள் எரிபொருள் விலைகளை அதிகரித்திருக்கின்ற நிலையில் இலங்கையில் விலை அதிகரிப்பின் முழுமையான தாக்கத்தையும் மக்கள் மீது சுமத்தாமல் கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் கூறினார். 4 முதல் 5 மாத காலப்பகுதியில் எரிபொருள் விலை அதிகரிப்பின் ஒரு பகுதியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் திரைச்சேரியினால் தாங்கிக் கொள்ளக்கூடிய உச்சவரம்புக்குள் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பிலுள்ள கால்வாய்கள் மற்றும் வடிகால் அமைப்புகளை எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் துரிதமாக சுத்திகரித்து தொடர்ந்து பராமரிக்குமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். எதிர்வரும் காலங்களில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால் மழைநீர் தேங்குவதை தடுத்து சீரான வடிகால் அமைப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு அவர் பணிப்புரை விடுத்திருக்கின்றார். வடிகால் அமைப்புகள் மற்றும் கால்வாய்களை சுத்திகரிப்பதில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் அதிகாரிகள் விளக்கம் அளித்திருப்பதோடு தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறை மற்றும் திட்டமிடல் மதிப்பீடுகளை தயாரிப்பதில் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை அமைப்புகள் இரட்டை நிலைப்பாடுகளை தவிர்க்க வேண்டுமென்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வன உரிமை சட்டத்தின் கீழ் கணிசமான எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் தீர்க்கப்படாமல் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் அறிக்கையில் கூறியிருந்தது. இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் கூட்டத்தில் பேசிய இந்தியாவின் நிரந்தர தூதரகத்தின் செயலாளர் அனுஜ் ஸ்வரூப், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் கலாச்சார மற்றும் வரலாற்று பின்னணியை மதித்து அரசியல்மயமாக்கலையும் பாரபட்சத்தையும் கடந்து உலகத்திற்கு ஒரு தார்மீக வழிகாட்டியாக திகழும் என்று இந்தியா நம்புவதாக தெரிவித்தார். எனவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் அரசியலமைப்பாக்கலையும் இரட்டை நிலைப்பாடுகளையும் தவிர்க்க வேண்டும். பாகுபாடு மற்றும் இரட்டை நிலைப்பாடுகளின்றி அனைவருக்கும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயரணியாளர் மற்றும் அவரது அலுவலகத்துடன் இந்தியா தொடர்ந்தும் இணைந்து செயற்படும் என்றும் அனுஜ் ஸ்வரூப் தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவின் உள் விவகாரங்களில் தேவையற்ற தலையீடுகளை தவிர்க்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய ரயில் பயணங்களின் போது செல்போன்களில் ஹெட்போன் பயன்படுத்தாமல் அதிக சத்தத்துடன் பாடல் கேட்பது, வீடியோ பார்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனைக் குழு ஜாஃபர் அலி இந்த விடயத்தை தான் வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கின்றார். ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் பயணிக்கும் பொழுது பயணிகள் சிலர் தங்கள் மொபைல் போனில் ஹெட்போன் பயன்படுத்தாமல் அதிக சத்தத்துடன் பாடல்கள் கேட்பது, ரீல்ஸ் மற்றும் வீடியோ பார்ப்பது, கேம் விளையாடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எச்சரிக்கையை மீறி தொடர்ந்து தொந்தரவு அளித்தால் 5,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் என்றும் சட்டம் தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD-யின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சியில் வெண்பா விரும்பி கேட்ட பாடல் நானி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள ஏசட் டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ், சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லேத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 6475743547 6475743547.
1: நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு 130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம். 6479472864.
2: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் திரை இசை புதர் நிகழ்ச்சி. திரை இசை புதர் நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து ஒரு பாடல் கொண்டு வர இருக்கின்றோம். அந்த பாடலிலிருந்து வினாவுடன் நேர்கள் இணையலாம். அந்த பாடலிலிருந்து வினாக்கள் கேட்போம். அந்த வினாக்களுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்து கொள்ளலாம். இப்போது பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. ஜோடி மலர் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலிலிருந்து நாங்கள் சில வினாக்களை உங்களுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அந்த வினாக்களுக்கான விடைகளுடன் நீர்கள் இணைந்திருக்கலாம். இப்போது இந்த பாடலில் அருமையான ஒரு இலக்கிய பாடல். இந்த இலக்கிய பாடலிலிருந்து நாங்கள் சில வினாக்களை உங்களுக்கு தர இருக்கின்றோம். முதலாவது, வடிவம் என்பதற்கு ஒரு ஒத்த சொல் இதில் இருக்கும். வடிவம் என்பதற்கான ஒத்த சொல் ஒன்று இந்த பாடலில் உள்ளது. அந்த சொல் எதென்று கண்டுபிடியுங்கள். அதேபோல் லோசனம், லோசனம் எழுதி கொள்ளுங்கள் நேர்களே. முதலாவது, வடிவம் என்பதற்கான ஒத்த சொல் ஒன்று உள்ளது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இரண்டாவது, லோசனம் என்பதற்கான ஒரு ஒத்த சொல், லோசனம் என்பதற்கான ஒரு ஒத்த சொல் இந்த பாடலில் இருக்கின்றது. அந்த சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். வடிவம், லோசனம். எங்களது இமைக்கு மேல் உள்ள மயிர், இமை மேல் மயிர் என்று சொல்வார்கள். அந்த இமை மேல் மயிருக்குரிய ஒரு சொல்லும் இந்த பாடலில் ஒரு இடத்தில் இடம்பெறுகின்றது. இதைவிட நான்காவது வினா, மழை வருவது மயிலுக்கு தெரியும். மழை வரும்போது மயில் தோகை விரித்தாடுகிறது. மழை வருவதை மயில் முன்கூட்டியே அறிந்து கொள்கிறது என்று எங்களது முன்னோர்கள் சொல்வார்கள். இதில் உள்ள உண்மைத்தன்மை என்ன? மழை வருகின்ற போது அது மயிலுக்கு தெரிகிறது, அதனால்தான் அது தோகை விரித்து ஆடுகிறது என்று எங்களது முன்னோர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றோம். இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, இதொரு விஞ்ஞான ரீதியான விடயமா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா, இவை பற்றி நீங்கள் இந்த பாடலுக்கு பின்னர் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். இப்போது பாடல் ஒலிக்கின்றது, கேட்டு பாருங்கள். கே.ஜே. ஜேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோரது குரல்களில். இந்த பாடலை பாலா விரும்பி கேட்டிருந்தார்.

0: ராமன் பாலா ஜோடி மலர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒளிபரப்புமாறு கேட்டார். அவரது விருப்பத்தில் அந்த பாடலை கொண்டு வந்தோம். அந்த பாடலில் இருந்துதான் கேள்விகள் வருகின்றது. வடிவம் என்பதற்குரிய ஒரு ஒத்த சொல் இந்த பாடலில் இடம்பெற்றிருந்தது. அந்த சொல் என்ன? இருந்தால் லோசனம், லோஜனம், லோசனம் என்ற சொல்லுக்கு ஒத்த சொல் ஒன்றும் இந்த பாடலிலே இடம்பெற்றிருந்தது. அதேபோல் இமைமேல் மயிருக்கும் பொருத்தமான ஒரு சொல் இடம்பெற்றிருந்தது, அதை நீங்கள் கண்டறியலாம். மழை வருவது மயிலுக்கு தெரியுமா? மழை வருகின்ற போது என் மயில் தோகை விரித்து ஆடுகிறது. இவைதான் வினாக்கள். இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய இப்பொழுது எங்களது நேர்களோடோடி வந்திருக்கின்றார்கள். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், இது எஸ்பி சரண் பேசுறேன்.
0: எஸ்பி சரண் வாருங்கள். மேடம் மேடம், பாடல் கேட்டாலே கேட்காட்டி கேள்வி கேட்டா ஓடி வந்துடுவீங்கள என்ன?
1: இதுல பாருமா, புருவ மலைக்கும் ஜாரி என்று பெறுவது பாட்டுல. அப்ப இமே மயிருக்கு மேலே இருக்கிறது புருவம்.
0: சரி,
1: மற்றது அதுல நீங்கள் என்ன கேட்டீங்க? லோசனம் என்று
0: சொன்னீங்களே,
1: லோசனம்னா காணி. ஓ,
0: உருவம் உருவமலைக்கும் உங்கள்ட்ட போய் கேள்வி
1: கேட்டேன். விஷயம் தான் பெரிய விஷயம். அது வந்து என்னென்றால், மலை வரிக்குள்ள மயில் ஆறுது, அது சந்தோஷம் பண்ணா அதுக்கு பல விதமான சந்தோஷமா. அதாவது முதலாவது மற்ற ஆண் மயில்களுக்கு பார்த்தியோ இந்த பழத்தை பார்த்தியோ வந்து காட்டி கொள்றது. மற்றது பெண் மயில அழைக்குதான், தன்னோட வந்து சேர்ந்து சேர்றதுக்கு இதுதான் சரியான டைம். அப்ப மழை பெய்யக்குள்ளே அந்த பெண் மயில மலைக்கு அந்த மழை பெய்யற காரணம் அதுக்கு இனப்பெருக்கம்
0: ஏற்படுதான்.
1: அப்ப அதுதான் அந்த ஆண் மயிலுக்குள்ள அந்த தண்டை பழத்தை காட்டுறோம், தண்டை கட்டி தனத்தை காட்டுறது. அப்ப அது வந்து அது வந்து அப்ப மழை பெய்யக்கள் நடக்கிறபடியா அப்ப நான் தான் கட்சி கொடுறது. மழை வந்தா மழை வந்தா மயிலுக்கு சந்தோஷம் பண்ணு. அது அப்படியே
0: மழை பருவத்தில், மழை ஆரம்பமாகும் பருவத்தில் இடம்
1: பருவத்துல வந்து அப்ப நாங்கள் நடிச்சு கொடுறோம். ஓஹோ, அப்ப மயிலுக்கு மயிலுக்கு என்ன மாதிரி சந்தோஷம் பண்ணா தண்டை பழத்தை காட்டுது, பெண் மயில கூப்பிடுவது என்னோட சேவை சொல்லி.
0: அந்த காலத்துல மழையும் பெய்யுது, அந்த
1: மழையும் பெய்யுது. அப்ப நாங்கள் கதையை கட்டி விட்டது இந்த மழை வந்தா மயிலுக்கு சந்தோஷம்.
0: காகம் இருக்க பழம் விழுந்த கதை தான் அப்ப.
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நீர் வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள் பாப்போம்.
2: எல்லாம் அதே போலதான் நானும் வச்சிருக்கிறேன். வடிவமண்டா உருவம், லோசனமண்டா கண், இமமேல் மயில் புருவம், மனவிறுவர் அது மயில் வந்து வளிமண்டலத்துல இருக்கிற அழுத்த குறைதா உணர்ந்து கொள்ளுமா? அப்ப அந்த நேரம் அது ஆடி பெண்மையில அழைக்கிற மாதிரி.
0: நன்றி வெண்பா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
3: இது வந்து நீங்க வடிவம் சொன்னீங்களா, வடிவுன்னு சொன்னீங்களா?
0: வடிவம்,
3: வடிவம்னா உருவம் தானே. வடிவம் எனக்கு தேவையான அழகு வந்து எடுத்து
0: வச்சுட்டேன்.
3: இது லோசனங்கிறது கண்ணு இல்லைன்னு பார்வை, இது ரெண்டுமே போடலாம், கண்ணுதான் வச்சுக்கலாம். உருவம் தான் அடுத்த பதில். மழை வருவது வந்து வந்த பிறகு ஆடுறது வேற, வரத்துக்கு முன்னே அதுக்கு தெரியும். அது ஒரு விஞ்ஞான ரீதியில ஒரு வேளை உண்மைதான். எப்படின்னா மழை வரும்போது ஈரப்பதம் இருக்கும், அந்த அந்த ஈரப்பதம் காற்றுல போடும்போது காற்றுல அழுத்தம் குறைஞ்சிரும். வெயிட் அதிகமாகும் போது காற்று லேசா இருக்கும் போது வேகமா அடிக்கும், வெயிட் ஆயிடுச்சுன்னா குறைஞ்சிரும். அந்த குறைவு வந்து மயிலுடைய உடல்களுடைய ஒரு மைக்ரோஸ்ல போது சிறு மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சு எப்படி வந்து பேய் வருது, நாய் தெரியுது, மாடுக்கு தெரியுது, கத்துதுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுவும். ஸோ அதுக்கு தெரியும். ஸோ அதனால அதை வந்து சந்தோஷம் ஆடுது. அதுதான் வந்து அந்த விஞ்ஞான ரீதியில் காற்றழுத்தம் குறையறதுனால ஈரப்பதனால அது மயில் ஃபர்ஸ்ட் அறியறது. அதனாலதான் இந்த ஆடுது. எப்படி நம்ம பல பெண்களை பார்த்தாலும் ஏதோ ஒரு பெண்ணை பார்க்கும்போது மின்சாரமா தாக்கும், அங்கதான் லவ் பண்றோம். அதே பின்னாடி சம்சாரமாகி பின்னாடி மின்சாரமா தாக்கும், அதே வேற விஷயம். பட் இருந்தாலும் இதுதான் கதை.
0: நன்றி நன்றி ரமேஷ்.
3: நன்றி வணக்கம்.
0: ரமேஷ் இந்த கதைக்குத்தான் காசு. அடுத்த நீர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். நன்றியா
0: வணக்கம். நலம் நலம் ஜெயா, நீங்கள் எப்படி?
4: நல்ல சிறப்பாக பற்றி கூறுங்கள்.
0: இளவாலை அருமையா இருந்துச்சு. என்ன இளவாலை ஊர் போயிருக்கீங்களா நீங்க? நல்ல ஊர் இளவாலை. எனக்கு அந்த சென்ட் ஹென்ரிஸ் மகாவித்யா ஸ்கூல் தானே, அங்க நடக்கிற மேட்சுகள் அப்படின்ற விளையாட்டுகள் எல்லாம் பார்த்து ரசிப்போம் அந்த காலத்துல.
4: நீங்க எப்படிதான் கொண்டு வரணும்னு இப்ப எங்களுக்கு தெரியாத ஊர்களை கொண்டு வந்ததுல விடையிட்டு எங்களுக்கு இன்னும் நல்ல நிறைய விடையினு தெரியும்.
0: என்ற நண்பர்கள் எல்லாம் இருக்கணும். சென்ற என்று சில படித்த நண்பர்கள் பலர்
4: இருக்கிறார்கள். அடுத்தது விடைக்கு வருவோம். மற்ற அந்த வாய்ப்பை பற்றி தான் கேட்டீங்க. வாய்ப்பை பற்றி கேட்டதுல எனக்கு ஒரு சின்ன உடன் ஞாபகத்துக்கு போயிடும். நாங்கள் இந்த உலகத்து பூமியில இருக்கிறதே ஒரு வாய்ப்பு
0: தானே. சரியா சொன்னீங்க.
4: அடுத்தது அந்த இப்ப ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறது நிலவில் காலிச்சது, அது முதலாவது எனக்கு இருந்தா ஆம்ஸ்ட்ராங்க்கு முன்னுக்கு என்ன இருக்கிறது எட்டிங்கும் அவருக்கு அவர் தான் இரண்டு வலிக்கிட்டார். அவற்ற அந்த பதட்டத்தாலதான் இவருக்கு அந்த வாய்ப்பு
0: கிடைச்சது.
4: அதைத்தான் எனக்கு முதல்ல விட ஞாபகத்துக்கு வந்தது. அப்ப உங்களுக்கு சொல்லணும்னா பிறகு நேரில் வந்து
0: பார்ப்பேன். கேட்டுக்கொண்டிருக்கீங்க, அதுதான் பெரிய சந்தோஷம்.
4: அப்புறம் நீங்க வந்து கேட்டு நன்றி நன்றி. அடுத்த வரையத்துக்கு வந்து உருவம் வந்தது, லோசனம் வந்து அது வந்து கண் வந்தது, இமைக்கு மேல் வந்து புருவம். அந்த மயில் வந்து எல்லாரும் சொன்னாங்க இனப்பெருக்கத்துக்கும் மலையை குறிச்சு இதுக்கும் மற்ற வந்து அது வந்து இடிமின் வரைக்கும் வந்து மனிதர்களை விட அது வந்து உணர்றது கூட தெரிஞ்சிருமா
0: நன்றி ஜெயா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்,
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கிறோம். நீங்க?
0: ஓ நலம், நன்றி நன்றி. என்ன
5: வடிவம் என்றால் தெரியல, மறந்து போச்சு. லோசனம் என்றா கண், மெட்டல்
0: இமைமே
5: நாடு என்றால் பருவ காலமும் மயில் இனப்பெருக்கத்துக்கும் ஒரே காலம் தான்.
0: ஒரே காலம், கார்காலமும் மயில் இனப்பெருக்கம் செய்யற காலமும் ஒரே காலம். சரியா
5: சொன்னீங்க, ஒரே காலம். மயிலுக்கு புருவம்.
0: சரி, நன்றி குயின்சன், நன்றி உங்களது முயற்சிக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
6: ஆமாம், புருவம் புருவம் கண் மயில் வந்து அந்த குளிர்காலம் அது அந்த தொகையில பட்டு மெல்லிய ஈரளிப்பான காற்றை உணர்ந்து கொள்ளுமா, மற்றது அது இந்த இனப்பெருக காலம் அதுதான். அது அது அதன் மகிழ்ச்சியை தன் துணைக்கு எடுத்து காட்டுறது தான் சொல்லிடுவார்.
0: நன்றி நன்றி தேவகுமார். ஆமாம், பாருங்கள், இந்த பாடல் விரும்பி கேட்காமல் அது வேறு நேயர்களுக்கு இடம் விட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று காத்திருந்து அழைத்த நேயர்கள் உண்மையில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். வெண்பா மட்டும்தான் இதில் பாடல் விரும்பி கேட்டவர், ஏனைய நேர்கள் பாடல் விரும்பி கேட்க வரையில் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நில்பதல் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்காக காத்திருந்தவர்கள். அவர்களது அந்த காத்திருப்புக்கு எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்போ இன்னொரு நேர் வணக்கம். தவம் சொல்லுங்கள்.
7: இல்லைன்னு சொன்னேன், சரிதான். இதில் வந்த இதுகளுக்கும் என்ன பாடுத்தான் தெரியும், மயிலே மயிலே உன் தூகை
0: நன்றி
7: தான். பண்ண பாடு கதையா மறந்துட்டேன்.
0: உண்மைதான், உண்மைதான். நன்றி நன்றி. குயிலே உன் கூந்தல் எங்கே குளிர்காலம் இல்லவோ

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892 1 7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: தவம் ஒரு பாடலை நினைவூட்டினால் அந்த பாடல் இருந்தால் கேள்விக்கப்புறம் நல்ல பாடல் அது. அதுக்காக தான் அந்த பாடலை கொண்டு வந்தேன். தவத்துக்காகவும் அவர் ஓடி வந்து ஏதாவது ஒரு கதை சொல்வார், சரியான கதை சொல்வார், சில வேளை குழப்ப கதைகளும் சொல்வார். அந்த நேரம் நான் அவரை வெட்டிடுறது. என்னாலும் இப்போது இந்த பாடலிலிருந்து கேள்விகள் கேட்கப் போகின்றேன். கேள்வி என்னவென்றால், இந்த பாடலை பாடியவர்கள் யார்? அவரே அந்த கேள்வி. ஒரு ஃபேமஸான பாடகர் பாடகி என்று சொல்லி போட்டு போனார். இந்த பாடலை பாடியவர்கள் யார், அதை கண்டுபிடிங்கள். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன? இந்த பாடலில் ஒரு ஆட்ட வகை, ஒரு கூத்து வகை என்று சொல்வார்கள். ஒரு ஆட்டம் அல்லது கூத்து, ஒன்றின் பெயர் வரும். இந்த பாடலிலே நேர்களை குறித்துக் கொள்ளுங்கள். கணக்கு வைக்கப்படுறேன். ஒன்று, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம். இரண்டாவது, இந்த பாடலை பாடியவர்கள் யார். மூன்றாவது, இந்த பாடலில் ஒரு ஆட்ட வகை சொல்லப்படும், அதை மயிலாட்டம் ஒன்று பெறக்கூடாது, நீங்கள் இன்னொரு ஆட்டம் பற்றியும் சொல்லப்படும், அந்த ஆட்டம் என்ன? மூன்றாவது கேள்வி, இந்த

இந்த பாடலில் ஒரு மரத்தின் இலையின் அல்லது மரத்தின் ஒரு உறுப்பு சொல்லப்படும். மரத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் அல்லது தாவரங்களில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு சொல்லப்படும். ஒரு உறுப்பின் பேர் வரும், அந்த பேர் என்ன கண்டுபிடிக்க வேண்டும் பாடலிலிருந்து. ஆதிகால மக்கள் எங்களது மூதாதையர்கள் தாலிக்கு பதிலாக மஞ்சளை மாங்கல்யமாக அணிந்தார்கள். தாலிக்கு பதிலாக மஞ்சளை மாங்கல்யமாக அணிந்தார்கள். அதற்குரிய ஏதாவது காரணங்கள், அவர்கள் மஞ்சள் மாங்கல்யம் அணிந்ததற்கான காரணம் என்ன, இவை பற்றி தான் இந்த பாடலிலிருந்து வினாக்கள் வருகின்றது. பாடலை கேளுங்கள், பாடலை கேட்ட வண்ணம் விடைகளை தேடுங்கள். பாடலை பாடியவர்கள் யார், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன, இதில் ஒரு ஆட்டம் பெற்றி சொல்லப்படும், மயிலாட்டம் அல்ல வேறொரு ஆட்டம் பெற்றி, அந்த ஆட்டம் என்ன, இந்த பாடலிலிருந்து அதை கண்டுபிடிக்கலாம். மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், மரத்தில் உள்ள ஒரு சினைப்பெயர், ஒரு உறுப்பு ஒன்று சொல்லப்படும், அது என்ன, மஞ்சள் மாங்கல்யத்தை ஏன் அந்த காலத்தில் அணிந்து கொண்டார்கள்.

0: அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 7:44 நேர்கள். திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: ஸ்கார்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
3: ஏசியா கோல்ட் இங்க்
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
4: இட்டோபிகோ
3: 416-746-27

0: நேர்கள் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இப்போது விடைகளுடன் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்க.
1: பாடிய ஜேம்ஸியும் எஸ்பிவியும் திரைப்படம் கடவுள் அமைச்சர் தமிழை ஆட்டம் வந்து ஊஞ்சலம் வந்தது ஓயிலம் வந்தது மரத்தின் உறுப்பு தளிருடர் வந்து வந்தது தளிர் விரம் மற்ற ஆதி காலத்துல மஞ்சள் கட்டினது மஞ்சள் வந்து கிருமி நாசினி அப்புறம் ஒரு நாளும் குளிக்க அது சுத்தம் பண்ணும்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றி. அந்த பாடலை உன்னிப்பாக கேட்கின்றார்கள், அதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி நேர்களது. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசன், இது எஸ்பி சரண்.
0: எஸ்பி சரண் சொல்லுங்க.
2: தான் பாடியவர் எஸ்பிவியும் ஜென்சியும் கடவுள் அமைத்து பெற்ற மேல கூத்து வகை இதுல நான் சொல்றேன் ஒயில் ஆட்டம், பண்டைய தமிழரின் ஒயில் ஆட்டம்
0: அதுதான்.
2: மற்றது நாங்க நீங்க மரமண்டு சொல்லிருக்க நான் டப்பண்டு பார்த்தேன் தென்னேனா தென்னை இல்ல நீங்க உருப்பு கேட்டபடியா அதை மலருன்னு சொல்லலாம். மலரும் வருது தளிரும் வருது இல்ல அப்பதான் சொல்லலாம்.
0: நான் தளிர தான் மனதில வச்சிருந்தான். சரி,
2: மலர் ரெண்டு மருது
0: இல்லையா? அதுவும் ஒரு சினைப்பேர் தான். சரி, நான் மரத்தின் ஒரு சினைப்பேரத்தான் கேட்டுனா அது சரியா சொன்னீங்க. சரி,
2: மற்றது நான் அறிஞ்ச காரணத்தை சொல்றேன், அதுக்கு நீங்கள் சாட்சி ஆதாரம் ஒண்ணு கேட்காதீங்கோ.
0: இல்ல, கடைசி வரை கேட்க மாட்டேன்.
2: சொல்லுங்க. திருக்குறளே வருது அம்மா, திருக்குறள் மங்களம் என்பது மனைமாச்சி என்று வருது இல்லோ. அது மாதிரி அந்த மஞ்சள் கயிறு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. அந்த மஞ்சள் கயிறுல மங்களம் மனம் மனம் மங்களம் என்பது மனமாச்சி என்ன அது அப்படின்டா என்ன அது அது அந்த மங்களம் என்றது அழகு நன்மையும் செல்வம் சேர்த்தது தானே. அப்ப அது ஒரு காரணம். அப்ப அந்த அந்த அந்த அந்த ஒரு காரணத்துக்காக மஞ்சள்ல கட்டுவினோம். இது ஒரு ஒரு விதமான நம்பிக்கை. மற்றது நம்பிக்கை தானே இல்ல, மற்றது இந்த தெய்வீக தன்மை நிறைஞ்சது லட்சுமி தேவியின் வடிவம் மண்டலாம் சொல்லுவினோம். இதுக்கு புத்தகத்துல எங்களுக்கு காட்டுவோம்னா என்ன காட்டுறது, நாங்க படிச்ச விஷயத்த சொல்றோம். மற்றது ஒரு இந்த மஞ்சளுக்காம ஒரு எதிர்மறை ஆற்றல் இருக்கான். அப்ப அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற அப்படின்னால சில அந்த தீய சக்தியில இருந்து பாதுகாக்கும் பண்ணுன்றதுதான்.
0: சரியா சொன்னீங்க. சரி,
2: சில விஷயங்கள் அதான் ஆரம்பத்தை சொன்னேனே, ஒரு நம்பிக்கை
0: எல்லாத்துலயும்
2: நம்பிக்கை தானே வாழ்க்கைய. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்க.
3: இது வந்து எஸ்பிபி எஸ்பி சைலஜான்னு நினைக்கிறேன். இது வந்து பாட கடவுள் அமைத்த மேடை. இது வந்து தளிர் தான், ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் தான் நிமிந்து அப்படியே நிக்கிறது.
0: ஒயிலாட்டம் எப்படி ரமேஷ் நீங்களே ஆடி பாடி பாத்துருக்கீங்களா? இங்க என்னால
3: ஆடி கூட்டத்துல கோயந்தா போட்டிருக்கேன், அரை மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அது கம்பீரமா நிக்கணும், நம்மளுக்கு அது ஆட ஆகாது. ஏதாவது போனாங்கன்னா நம்ம டப்புனா எல்லாம் கம்பீரெல்லாம் போயிருமே. இன்னும் கொஞ்ச நேரம் கிராமத்துல, அது கிராம கலை தானே, அந்த விழாக்கெல்லாம் நடக்கும். அது ஆடி இருக்கேன், பட் ஆனா ரொம்ப நாள்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. மத்தவங்க மாதிரி அதுக்குன்னு தனி கெட்டப் வேணும், மீசா வச்சு நல்லா அந்த மாதிரி இருக்கணும், அந்த கம்பீரமா இருக்கிறது. சோ அது இது வந்து தாலி வந்து சில காரணங்கள் வந்து அந்த காலத்துல வந்து பெரிய மருத்துவ வசதியெல்லாம் கிடையாது, இயற்கை நம்பிதானே வாழ்ந்தாங்க, இயற்கை மூலிகை தானே. சோ அது மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி. ரெண்டாவது இந்த காலத்திலே நடக்கிறது அந்த காலத்துல நினைச்சிருக்காங்க, தங்கத்துல இருக்கவிட்ட எவன பிரிச்சுட்டு போயிட்டா கூட போயிட அழுகணும். மஞ்சள்னா இன்னொன்னு கூட எடுத்து கட்டிக்கலாமே, தோளத்துல வளைய எடுத்து கட்டிக்கலாமே, அந்த ரீசன் கூட இருக்கலாம். ஆமா, திருட்டு பயத்துல தப்பிச்சுக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் மாங்கல்யங்கிறது அந்த குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியமான மஞ்சள், அது கிருமி நாசினி, அதனாலதான் அதை யூஸ் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல.
0: நன்றி நன்றி ரமேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். நன்றி.
0: சொல்லுங்கள்.
4: நான் சொல்லிட்டேன், கடவுள் அமைப்பு வைத்த மேடை திரைப்படம், பாடியர் வந்து என்சிஎம் பாலசுப்ரமணியம் ஐயா, மற்றது ஒயிலாட்டம், அதுல வந்து கூத்து, மற்றது தலி கொழுந்து. அடுத்து வந்து இந்த மஞ்சள் பிச்சு கேட்டீங்கன்னா அது நுண்ணுயிர் சக்தி. ஆனா அது இன்றைக்கும் அங்க வந்து இந்தியாவில வந்து எவ்வளவு பெரிய கோடிசனா இருந்தாலும் கூடுதலானாக்கள் மஞ்சள் கயிறுலாம் தாலி கட்டினவன். நானே நேரில் போயிருக்கேன் சில வீட்டுகளை.
0: மனோரம் ஆச்சி ஒரு பாட்டு பாடிக்கிறான், மஞ்சள் கயிறு தாலி மஞ்சள் கயிறுன்ற ஒரு அருமையான பாடல் பாடி இருக்கிறான்.
4: அவங்க அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு, இப்போ அவங்க சில பேர் அதை அப்படிதான் செய்கிறேன் இந்த காலத்துல. நல்ல நன்றி.
0: நன்றி ஜெயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
5: வணக்கம் வாசன், நான் மோரின்.
0: மோரின் சொல்லுங்க.
5: கடவுள் அமைத்து வைத்த மேடை, பாடியவர்கள் எஸ்பிபி சைலஜா, ஆட்டம் வந்து ஒயிலாட்டம், மஞ்சள் வந்து எப்போ மங்களகரமான ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் முன்னுக்கு கொண்டு வர்றவங்களே என்ன, அது நேரம் ஏழ்மையான திருமணங்கள் அது மஞ்சளை தான் முதல்ல எடுத்து தாலியாக கட்டுவார்கள். அதுக்கு பிறகுதான் இந்த தங்கங்களை போட்டு பணக்காரர் செய்து எடுத்த முடிவுகள். மற்ற ஏழ்மையான ஆக்களுக்கு அது மஞ்சள் என்றது மிக முக்கியமானது ஒன்று. எல்லாத்துக்கும் மங்களகரமான விஷயத்துக்கும் அது பாவிக்கக்கூடியது ஒன்றும்.
6: திரைப்படம்
7: வித்தியாசமா விடை இருந்தா சொல்லுங்க. அதே விடையில
6: அதே விடைகள் தான். ஆனா தாலிக்கு மஞ்சள் கட்டுறார்கள் மருத்துவம்
7: நல்ல கிருமி நாசினி அந்த தொட்டு நீக்கி. அதுதான் கழுத்திலையும் இதயத்துல இருந்தா இதயத்துக்கு கூட பெலமாம் அந்த மஞ்சள். அதனாலதான் இதயம் வரை அந்த மஞ்சளை கட்டினார்கள் என்று சொல்வார்கள். நன்றி நன்றி
6: நன்றி.
7: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம்.
7: தேவகுமார் சொல்லுங்கள்.
8: ஆமாம் தாளிர் மற்றது பாடியது வந்து கடவுளாயிட்ட படம் மற்றது பாடியது வந்து எஸ்பிவியும்
7: மிகச்சரியான விடை தந்தார்கள் நேர்கள். அந்த மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய மகிமை என்னவென்றால் கிருமி நாசினி மட்டுமல்ல உடலில் நோய் எதிர்ப்பை கொண்டு வரக்கூடியது. கழுத்தில் அணிந்திருக்க பெண்களுக்கு முகம் சார்ந்த பல்வேறு விதமான தொட்டுக்களிலிருந்து பாதுகாத்தது. இதயம்பறை அணிந்திருந்த போது இதயத்தை பாதுகாக்கின்ற ஒரு பொருளாகவும் மஞ்சள் கருதப்பட்டது. இதைவிட ஒரு சமய நம்பிக்கை மத ரீதியான நம்பிக்கையின் காரணமாகவும் மஞ்சளை கட்டினார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த பாடல் ரமேஷ் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார் கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து. அந்த திரைப்படத்திலிருந்து நான் அடுத்த பாடல் வர இருக்கின்றது. பாடலுக்கு முன்னர் நாங்கள்
9: Everything okay, no problem and dinna.
10: Bar kalam closing da adikira nadikka.
11: The customer you're trying to reach is not available.
12: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155.
7: அடுத்து கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கின்றது. இந்த பாடலிலிருந்து தான் நாங்கள் அடுத்த வினாக்களை கொண்டு வருகின்றோம். இந்த பாடலை பாடியவர்கள் அது ஒரு பொதுவான வினாவாக வைத்துக் கொள்வோம். திரைப்படம் எல்லோருக்கும் தெரியும் என்பதனால் நான் அதை சொல்லிவிட்டேன். குழந்தைகளுக்கு சங்கில் பால் கொடுப்பதன் விஞ்ஞான விளக்கம் என்ன? குழந்தைகளுக்கு சங்கில் பால் கொடுப்பதன் விஞ்ஞான விளக்கம் என்ன? அதை நீங்கள் பேசலாம். அது மட்டுமல்ல இந்த பாடலிலே நாங்கள் ஒரு மற்றொரு வினாவுடன் இன்னொரு வினாவும் தருகின்றோம். ஏன் சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறார்? மூன்று வினாக்கள் தான் நேர்களே. இந்த பாடலை பாடியவர்கள் யார்? இரண்டாவது, குழந்தைகளுக்கு சங்கில் பால் கொடுப்பதன் நோக்கம் என்ன? மூன்றாவது, ஏன் சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறார்? அலையுங்கள், பார்க்கலாம். பாடலை கேட்ட வண்ணம் பாடலை கேட்டு பாருங்கள். இது ரமேஷ் விருப்பத்தில்.